0: பிரபலத்துக்கான நாங்கள் மூன்று கூற்றுகளை தரப்போகிறோம். அந்த கூற்றுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும்.
1: முதலாவது கூற்று, உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து இரண்டு தொடர்களில் விருதை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர். இரண்டாவது கூற்று, சிறுவயதிலேயே முதன்மை இடத்தை எட்டிய இவர் பல அணிகளில் சிறப்பாக விளையாடி வந்து பின்னர் ஒரு முக்கியமான அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கினார். மூன்றாவது கூற்று, 2018 உலகக்கோப்பை காட்பந்தாட்டு ஆட்டத்தில் 19 வயதில் கோல் அடித்து மிக இளைய கோல் எடுத்தவராக சாதனை படைத்தவர்.
0: இதாண்டே நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த மூன்று கூற்று, இந்த மூன்று கூற்றை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக நீங்கள் அழைத்து சொல்லலாம். 4165544 ஊடாக அழைக்க முடியும். மீண்டும் வந்த நாங்கள் கூட்டை தருகிறோம். உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து இரண்டு தொடர்களில் விருதை வென்ற முதல் வீரண்ட பெருமையை பெற்றவர். இரண்டாவது கூற்று, சிறுவயதிலேயே முதலிடத்தை எட்டிய இவர் பல அணிகளில் சிறப்பாக விளையாடி வந்து பின்னர் ஒரு முக்கியமான அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கினார். மூன்றாவது கூற்று, 2018 உலகக்கோப்பை காட்பந்து ஆட்டத்தில் 19 வயதில் கோல் அடித்து மிக இளைய கோல் எடுத்தவராக சாதனை படைத்தவர். இதுதான் இந்த நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற மூன்று கூற்று. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544400.
0: நேரடி அழைத்து இந்த பிரபலம் யாரும் சொல்லி எங்களோடு இணைந்து சொல்லலாம். 4165544400.

0: இசைஞானி இளையராஜன் இசைந்த பாடல் ஒளித்தோகிறது. 8:07 மீண்டும் நாங்கள் கூற்றுக்களை தெரிவித்து நேர்களை இணைத்துக் கொள்ள போகின்றோம்.
1: முதலாவது கூற்று, உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 2 தொடர்களில் விருதை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர். இரண்டாவது கூற்று, சிறுவயதிலேயே முதன்மை இடத்தை எட்டிய இவர் பல அணிகளில் சிறப்பாக விளையாடி வந்து பின்னர் ஒரு முக்கியமான அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கினார். மூன்றாவது கூற்று, 2018 உலகக்கோப்பை காட்பந்து ஆட்டத்தில் 19 வயதில் கோல் அடித்து மிக இளைய கோல் எடுத்தவராக சாதனை படைத்தவர்.
0: இதாண்டி நாளில் நாங்கள் தந்திருக்கிற 3 கூட்டுக்கள், இந்த கூட்டுக்குரிய பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்த நேரடியாக அழைத்து சொல்லலாம். 4165544 இணைந்திருக்க நேர்களை எடுத்துக் கொள்ள போகிறோம். முதலாவது நேரங்களோடு வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கள்? விற்பிலேந்து தீபன். எப்படி இருக்கிறீங்கள்?
1: நல்ல சுகமா இருக்கும் தீபன். சொல்லுங்க, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: சொல்லுங்கள் பார்க்கலாம். கண்ணனே மறந்துட்டார் பாருங்க,
1: அதாவது என்னவே முடியாத அளவுக்கு அடிச்சிருப்பாரு.
0: போல் அடிச்சிருக்கீங்க.
2: இது
0: பார்க்கலாம். உங்களோட பதிலும் குறித்திருக்கோம். நன்றி கண்ணன், நன்றி. அடுத்த நேரம் சில போறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் தேவகுமார்.
0: தேவகுமார், நல்ல சோமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: வணக்கம்.
0: என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது?
2: எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்ச ரொனால்டோ
0: சொல்றீங்க.
2: மழை வெள்ளத்துக்கு 10 மில்லியன் அவருக்கு தான் நான்
0: சொல்றீங்க. புள்ளி விவரத்துல வந்து இந்த இது வந்து இந்த வருடம் வந்து ஏராளமான மக்கள் இதை பார்வையிட்டு இருக்காங்களாம். கடந்த வேர்ல்ட் கப்பை விட இந்த விட கூட அதிகம் ஆர்வத்தோடு பார்த்துருக்கா சொல்லியிருக்காங்க. பாவம், அதிலும் ஒரு நீங்களா இருக்கலாம்னு நாங்க யோசிச்சோம். வணக்கம், அடுத்த நிமிடம் செல்ல போறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம். நல்ல சுகமா இருக்கிறோம் பத்மனா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான்
4: எந்த நாடுன்னு தெரியல. என்ன பிசாச பத்தி கேட்ட வாய்வா? அது எந்த நாடு முதலாவது இருந்த நான்?
0: அது நேற்று,
1: அது நேற்று அந்த பஸ் போயிட்டுது.
0: நன்றி, நன்றி. எங்களோட நன்றி, நன்றி. 4165544000. நீங்கள் அழைத்து சொல்லலாம். மீண்டும் அந்த கூட்டுகளை தருகிறோம்.
1: உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து இரண்டு தொடர்களில் விருதை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர். சிறுவயதிலேயே முதன்மையிடத்தை எட்டிய இவர் பல அணிகளில் சிறப்பாக விளையாடி வந்து பின்னர் ஒரு முக்கியமான அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கினார். 2018 உலகக்கோப்பை காட்பந்து ஆட்டத்தில் 19 கோல் அடித்து மிக இளைய கோல் எடுத்தவராக சாதனை படைத்தவர்.
0: இதுதான் நாளில் நாங்கள் தந்திருக்கிற 3 கூட்டுகள். நேர்களும் இணைந்து கொண்டு பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இணைந்து சொல்லலாம். 4165544000. பதில் சரியா பிள்ளையா அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம்,
1: பின்னர் தான்
0: சொல்லுவோம். அந்த வீரர் யாருன்னு சொல்லி எங்களுக்கும் தெரிந்தால் நீங்களும் அழைக்கலாம்.
1: 4165544000.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM. ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சக் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
1: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் ரோட், ஸ்காப்ரோ. 416-321-6104.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421. 416-626-8421.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை, மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: Your favorite music on your favorite station, 102.7 East FM.
7: 8:20 எஃப்எம் 102 தசமல் ஊடகம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சி ஊடகம். நம்ம ஒரு ஈவினிங் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். யார் அந்த பிரபலம்? 3 குட்டிகளை தந்திருந்தோம், நேர்களை மனிதன் பதிலை தந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நேரிடம் கேட்டு பார்க்கலாம் என்ன பதில் என்று சொல்லி. எங்களோட இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம்.
9: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: வணக்கம், நான் அன்பு பேசுகிறேன். ஒருக்க இப்ப நான் வந்தேன், ஒருக்க அந்த கேள்வி ஒருக்க
7: உங்களுக்கு. சரி, உங்களுக்கான 3 கூட்டியை நாங்கள் தருகிறோம், கேளுங்கள். கடுப்பின பதில சொல்லலாம்.
9: உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 2 தொடர்களில் விருதை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர். சிறுவயதிலேயே முதன்மை இடத்தை எட்டிய இவர் பல அணிகளில் சிறப்பாக விளையாடி பின்னர் ஒரு முக்கியமான அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கினார். 2018 உலகக்கோப்பை காற்பந்து ஆட்டத்தில் 19 வயதில் கோல் அடித்து மிக இளைய கோல் எடுத்தவராக சாதனை படைத்தவர்.
7: அன்பு சொல்லுங்கள் பார்க்கலாம், எந்த வீரர் சொல்லி?
8: ஆமாம், இதுல ஒரு 4 பேர் இருக்கலாம். ஒன்று வந்து லியோனல் மேசி, மற்றது மேப்பே இருக்கிறார், மேப்பே இந்த பிரெஞ்சு ஆட்ட வீரர்.
7: இப்ப நீங்க இதுல நாங்க தந்த கூட்டுக்கு ஒருவரை தான் நீங்க சொல்ல வேண்டும்.
8: சரி,
9: பார்க்கலாம். அன்பு சொல்லி இருக்கிறீங்க பதில். உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து 2 தொடர்களில் விருதை வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றவர். சிறுவயதிலேயே முதன்மை இடத்தை எட்டிய இவர் பல அணிகளில் சிறப்பாக விளையாடி வந்து பின்னர் ஒரு முக்கியமான அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கியவர். 2018 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்தாட்ட ஆட்டத்தில் 19 வயதில் கோல் அடித்து மிக இளைய கோல் அடித்தவர் என்ற சாதனை படைத்தவர் இவர்.
7: இந்த கூட்டுக்குரிய சொந்த சொந்தக்காரர் பிரபலம் யாருன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். ஆகவே இந்த மூன்று கூட்டிகளையும் வைத்துக் கொண்டு நேர்களும் மணந்து கொண்டு பதிலி தந்திருக்கார்கள். இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது பிரான்ஸ் அணியின் கேப்டன் கிலியன் எம்பாப்பே தான். இன்றைய நாளின் பிரபலமாக இடம் பிடித்திருக்கிறார். உலகக்கோப்பை வரலாற்றில் தொடர்ந்து இரண்டு தொடர்களில் தங்க காலணி விருதை வென்ற முதல் வீரர் பெருமையை எம்பாப்பே பெற்றுள்ளார். 2026 உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 8 போட்டிகளில் விளையாடிய எம்பாப்பே 10 கோல்களை அடித்தார். மேலும் 4 கோல்களுக்கு உதவி புரிந்தார். இதன் மூலம் அதிக கோல்கள் அடித்த வீரருக்கான தங்க காலணி விருதை அவர் வென்றார். இதுபோலவே 2022 கட்டார் உலகக்கோப்பையில் 8 கோல்களுடன் தங்க காலணி வென்றவர் எம்பாப்பே என்பதும் குறிப்பிடத்தக்கது.
9: எம்பாப்பே சிறு வயதிலேயே முதன்மை இடத்தை எட்டியவர். இளையோர் அகாடமிகளான AS பாண்டி மற்றும் மொனாக்கோ அணிகளில் சிறப்பாக விளையாடி வந்தார். இறுதியில் மொனாக்கோ அணியில் தமது தொழில்முறை அறிமுகத்தை தொடங்கியவர். அதை தொடர்ந்து அந்த அணியை வெற்றி பெறவும் உதவியிருக்கிறார். 17 ஆண்டுகளில் முதல் முறையாக அடுத்த பருவத்தில் அவர் பாத்தீங்கன்னா பாரிஸ் செயின்ட் ஜெர்மேன் என்ற அணியில் கழகத்தில் இணைந்தார். அதிலும் கூட பேசப்பட்ட ஒரு போட்டியா ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கின்றார். மிகவும் விலை மதிப்புள்ள இளைஞராகவும் இரண்டாவது மிகவும் விலை பேசப்பட்ட வீரராகவும் இவர் விளங்குகிறார்.
7: ஆகவே எம்பாப்பே பன்னாட்டு போட்டிகளில் மூத்த பிரிவில் பிரான்சுக்காக மார்ச் 2017 ஆடியிருக்கிறார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. ஆக வேண்டிய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது பிரான்ஸ் அணியின் கேப்டன் ஹிலியன் எம்பாப்பே என்பதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் அந்த மாப்பிள்ளை என்று சொல்லி கூட இப்போ பிரபலம் சமூக வலைத்தளங்களில்
9: சொல்லலாம்.
7: ஆக வேண்டிய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்திருந்தோம். நேர்கள் மனித ஒன்று பதிலை தந்திருந்தார்கள். இணைந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை யார் இந்த பிரபலம் உங்களை சந்திக்கும்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் நிகழும் குற்றங்களின் சதவீதமும் தீவிரத்தன்மையும் கடந்த ஆண்டு குறைந்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவின் குற்ற தீவிரத்தன்மை சுட்டன் 5% கடந்த வருடம் வீழ்ச்சியடைந்துள்ளது. குற்றங்களின் எண்ணிக்கையும் 2% குறைவடைந்துள்ளது. 8 ஆண்டுகளாக அதிகரித்து வந்த இந்த குற்ற தீவிரத்தன்மை சுட்டன் கடந்த 2 ஆண்டுகளாக குறைகின்றது. வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பில் கனடாவுக்கு வழங்கக்கூடிய தெரிவுகளை இவ்வாண்டு நிறைவுக்குள் அதிபர் டொனால்டு டிரம்பிடம் கையளிக்க முடியும் என அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். குறித்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட மாட்டாது என அவர் இம்மாத ஆரம்பத்தில் கூறியிருந்தார். 16 வருடங்களுக்கு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை நீடிக்கவே கனடாவும் மெக்சிகோவும் விரும்புகின்றன. இலங்கையின் யாழ் செம்மணி மனித புதைகுழிகளை ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான தூதுவர் தலைமையிலான குழுவினர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர். ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், நெதர்லாந்து ஆகிய நாடுகளின் தூதுவர்களும் இக்குழுவில் உள்ளடங்கியுள்ளனர். செம்மணியில் கவனீர்ப்பு போராட்டம் நடத்திய வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர் சங்கத்தினரை அழைத்து பேசிய ஐரோப்பிய தூதுவர்களின் குழுவினர் மனித புதைகுழி விடயத்தை தம்மால் இயன்றவரை ஐக்கிய நாடுகள் சபையிடமும் மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கும் நாடுகளிடமும் எடுத்துக் கூறுவதாக உறுதியளித்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாதென இன்று இடம்பெற்ற காவிரி மேலாண்மை கூட்டத்தில் கர்நாடக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அணைகளின் நீர்மட்டம் மிக குறைவாக உள்ளதென அது கூறியுள்ளது. இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நீரை கர்நாடக அரசு உடனடியாக திறக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 திகதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன் வணிக சாவடிகள் உணவு சாவடிகள் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-3 ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும் ஆகஸ்ட் 2-3 அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா சிவானி சின்னு சென் தமிழ் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026 416-321-6104.
7: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
8: ஐபி கோல்ட் ஹவுஸ் திருமணம் பூப்புனித நீராட்டு விழா கோவில் நகைகள் காசு மாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ் 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மார்க்கம் 905-554-5890.
9: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
10: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.

0: போகிறோம். காலநிலை பார்க்கின்ற பொழுது வெளியே 21 டிகிரி செல்சியஸ், நாளை வியாழக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், வெள்ளிக்கிழமை 24 டிகிரி செல்சியஸ், வார இறுதி நாட்களை பார்க்கின்ற பொழுது சனிக்கிழமை 26 டிகிரி செல்சியஸ், அது வழியை ஞாயிற்றுக்கிழமை 26 டிகிரி செல்சியஸ், ஞாயிற்றுக்கிழமை 5 மில்லிமீட்டர் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையும் பார்த்தமட்டு சொன்னால் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 1 சதத்தால் உயர்வடைய இருக்கின்றது.
0: இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து பயணித்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்,
0: ஜீவரஞ்சன். இனிமே வணக்கம் நேர்களே.
1: நன்றி. வணக்கம் நேர்களே.

0: இவரே உங்கள் ஈஸ்டர் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார்,
2: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
3: மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இமிடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
9: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

0: You're listening to 102.7 East FM.
1: O chanati kuri, o chanati kuri.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டி உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22-கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் FM.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா ஜூலை 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. ஜூலை 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், ஜூலை 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, ஜூலை 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசத்தி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கிணறி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
6: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777, மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca.
8: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
9: The station with the best music.
10: It's East FM.
11: Feel the power.
12: Feel the bass.
13: 102.7 FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business arambiporukana business loan and business line of credit.
8: 10% downuden commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக். பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
11: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன், 102.7.

0: பாட்டுக்கரு பண்பலை ESFM 102.7
1: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto
2: மீனாட்சி மீனாட்சி
1: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா மனு அனுராதா ஸ்ரீராம் வேல்முருகன் பிரியா ஜெர்சன் அஜய் கிருஷ்ணா ஸ்ருதி சேகர் ஆகஸ்ட் 15 தேதி சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள் டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள் ஹாட்லைன் 647-600-5297
3: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450 தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி Community Legal Services 289-242-5450
4: பிரேமல் டொயோட்டா. டொயோட்டா வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரேமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
4: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன் பிரேமல் டொயோட்டா 5060 ஷெப்பர்ட் அவென்யூ East Scarborough 416-720-7439
6: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம் 635 மிடில்ஃபீல்ட் ரோட் ஸ்காப்ரோ 416-321-6104.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Scarborough.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 Cash Point.
8: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 sarees $30. காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல். பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல். இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99. பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99. வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
3: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காபரோ, பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
1: சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காபரோ. 416-841-5301.
2: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: music. On your favorite station, 102.7. It's East FM. Pickering Arul Jyothi Sivalayam, Sri Gauri Ambika Sameda, Sri Sambasiva Piraman Devasthanam, Brahmotsava Vinyabadam, 2026. July 24, Velli Kodiyetram, 30 Vyalan Vettai Thiruvila, 31 Velli Sapparam, August 1, Sani Ther Thiruvila, 2 Nyayiru Thirtham, 3 Thingal, Thirukalyanam. Thirthotsavam, 960, Frisco Road Pickeringil, Lake Ontarioville, Idamperam. Arul Jyothi Sivalayam, 1734, Orange Brook Court, யூனிட் 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479896943.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மார்க்கமன் ஸ்ட்ரீல் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719 437-243-1719.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-4162-1. Some condition apply.
4: பிக்கரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224 ஜான் 647-721-4057
5: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் அண்ட் Solicitor.
0: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில் இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜின் விஜயநாதன் வணிக சாவடிகள் உணவு சாவடிகள் ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சென்ஸ் இசையிலும் ஆகஸ்ட் 2-2 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா சிவானி சின்னு சென் தமிழன் மற்றும் கன்னிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதான ஜோதி விழா 2026 416-321-6104.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
9: 416-900-4599. Subhra Mortgage Financial Solutions. Residential, commercial, kana. First, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406. 416-906-5656.
10: 416-906-5656. இன்றும் இசையுடன்
11: ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

காற்றை படைத்தாய், வானை படைத்தாய், கடலை படைத்தாய் இறைவா, காணாமிரதம் படைத்த காட்சி மிக விந்தையடா என்று சொல்லி கவிஞன் பாடுகிற பாடல்களில் இருக்கின்ற வரிகளைப் போல, இசை என்பது ஒரு இன்ப வெள்ளம், எங்களை ஒரு அமிர்த சாகரத்திலே அழைத்துச் செல்கிறது. அவ்வாறான ஒரு பாடல் அடுத்து வருகிற பாடலாக

எங்கள் அறிவிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களை உற்சாகப்படுத்த உங்கள் விமர்சனங்களை அனுப்பி வையுங்கள். உங்கள் விமர்சனங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் முகவரி east fm 102.7@gmail.com. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நேயர் பெருமக்களே.

இந்த நாட்டில் வாழ்கிற அத்தனை மக்களும் மிகவும் இரக்க குணமுள்ளவர்களாகவும் அன்பு நிறைந்தவர்களாகவும் வாழ்வதால் தான் இந்த கனடிய திருநாடு இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அதனை போற்றுவோம், எல்லோரையும் கொண்டாடுவோம்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் ஸ்டெஃபம் 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 23 2026 வியாழக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுதொன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃபம் 102.7 மற்றும் இஸ்டெஃபம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: இஸ்டெஃப்எம் 102 தசமிழ் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07. கனேடிய செய்திகள். வெளியில் இப்போது வெப்பநிலை 13 செல்சியஸ், 12 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சூரியொளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கூடுதல் வெப்பநிலையாக 25 வரை வெப்பநிலை அதிகரித்திருக்கும். 28 உணர்நிலை கொண்டதாக இன்றைய நாள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை வெள்ளிக்கிழமை 25 கூடுதலாகவும் 28 உணர்நிலை கொண்டதாகவும் இருக்கும். பிரகாசமாக சூரியொளியோடு நிறைந்த நாளாக இருக்கும். சனிக்கிழமை 26 32 உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 27 34 உணர்நிலை, 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்கள் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 27 34 உணர்நிலையாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை 26 32 உணர்நிலையாகவும் புதன்கிழமை 24 செல்சியஸ் 27 உணர்நிலையாகவும் இருக்கப் போகிறது. வியாழக்கிழமை 25 செல்சியஸ் 29 உணர்நிலை கொண்டதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கோரிஹு சர்வதேச பால் ஒப்பந்த விவகாரங்கள் பிரதமர் மாக்கானி தெரிவித்த விடயங்களுக்கு முரணாக தோன்றுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் கோரிஹு சர்வதேச பால் ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளியிடப்பட்டன. கனடா அமெரிக்கா இடையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வருவாய் பகிர்வு குறித்த முரண்பாடான தகவல்கள் கேள்விகளுக்கு மத்தியில் கோரிஹு சர்வதேச பாலத்தை திறப்பதற்கான ஒப்பந்தத்தின் விவரங்கள் செவ்வாய்க்கிழமையே வெளியிடப்பட்டிருந்தன. அண்மை அரசியல் பதற்றங்களுக்கு மையமாக திகழ்ந்த ஒன்டாரியோ மாகாணத்தின் வின்சன் நகருக்கு அருகில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட கோரிஹு சர்வதேச பாலத்தை திறப்பது தொடர்பான அமெரிக்காவுடனான சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தின் விவரங்களை கனேடிய அரசாங்கம் வெளியிட்டது. காலதாமதமான இந்த பாலத்தை July 27 திறப்பதாக கனேடிய மத்திய அரசாங்கம் அறிவித்து 10 மேலான நிலையில் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியாகியிருந்தன. இந்த சர்வதேச பால ஒப்பந்தத்தின் விவரங்கள் பிரதமர் மாக்கானி முன்பு தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணாக அமைந்துள்ளது. இந்த ஒப்பந்தம் கொள்கை அளவில் முன்மொழியப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என விவரிக்கப்பட்டது. 2012 கையெழுத்தான கனடா மெக்சிகன் கடப்பு ஒப்பந்தத்திற்கு இணையாக செயல்படக்கூடியது. இந்த பாலம் கடப்பு பாதை தொடர்பான நிகர வருவாயின் 50% முதல் 15 அமெரிக்காவுடன் கனடா பகிர்ந்து கொள்ளும் என அந்த ஒப்பந்தம் கூறுகிறது. ஆனாலும் இந்த ஒப்பந்தத்தின் வாசகங்கள் இருதரப்பினாலும் தீவிர ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் புதிய சுங்கவரி அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் கனேடிய பிரதமர் மாக்கானி இன்று பிரின்ஸ் எட்வர்ட் தீவில் மாகாண மற்றும் பிராந்திய முதல்வர்களை சந்திக்கிறார். இந்த சந்திப்பு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் புதிதாக கனேடிய இறக்குமதிகள் மீது 50% சுங்கவரியினை விதிக்கும் உத்தரவில் கையெழுத்திட்ட சில நாட்களின் பின்னர் நடைபெறுகிறது. இந்த புதிய வரிகள் எதிர்வரும் August 19 அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க மதுபானங்களுக்கு சில மாகாணங்களில் விதிக்கப்பட்ட தடைகள், கனடாவின் பால் உற்பத்தி மேலாண்மை முறை மற்றும் அமெரிக்க வாகனங்களுக்கான ஒதுக்கீடுகள் ஆகியவற்றிற்கு பதிலாக இந்த புதிய வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தரப்பு தெரிவித்தது. வர்த்தக பதற்றத்தை குறைத்து அமெரிக்க கனடா மெக்சிகோ ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் முயற்சியில் பிரதமர் மாக்கானிக்கு அனைத்து மாகாண முதல்வர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அதேவேளை மத்திய அரசாங்கம் சுகாதார நிதி அதிகரிக்கவும் முக்கிய உட்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களுக்கான அனுமதிகளை விரைவுபடுத்தவும் மாகாண முதல்வர்கள் வலியுறுத்துவார்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த சந்திப்பு சார்ல்ஸ்டவுனில் 3 நடைபெற்ற முதல்வர்கள் மாநாட்டின் இறுதி நிகழ்வாக இன்று நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆன்டாரியோவில் சிறுவர்களுக்கு எதிரான இணையவழி பாலியல் சுரண்டல்களை தடுப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட விரிவான விசாரணை நடவடிக்கைகளில் 63 சந்தேக நபர்கள் மீது 200 அதிகமான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை அறிவித்தது. ப்ரொஜெக்ட் டைம் என பெயரிடப்பட்ட இந்த சிறப்பு விசாரணை திட்டத்தின் மூலம் சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக பொருட்களை தயாரித்தல், கைவசம் வைத்திருத்தல் மற்றும் விநியோகித்தல் ஆகியவற்றில் ஈடுபட்டவர்கள் இலக்கு வைக்கப்பட்ட 51 பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டு பாதுகாக்கப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உரிய உதவிகளும் நிவாரணங்களும் வழங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. 264 குற்றவியல் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு 213 வழக்குகள் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் இருவர் தாங்கள் சமூகத்தின் பொறுப்பான மற்றும் நம்பிக்கை தரும் பதவிகளில் இருந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. 8 ஏற்கனவே இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் என்றும் கூறப்படுகின்றது. மொத்தமாக 114 மின்னணு சாதனங்கள் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் 154 விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஒன்றிய மாகாண காவல்துறை அறிவித்தது. சிறுவர் பாலியல் சுரண்டல்கள் தொடர்பான ஏதேனும் தகவல்கள் வெளிவிட்டால் உள்ளூர் காவல்துறையினை அல்லது cybertip.ca என்ற இணையதளத்தையோ தொடர்பு கொள்ளுமாறு காவல்துறை பொதுமக்களிடம் கூறியுள்ளது. ட்ரோண்டோவைச் சேர்ந்த 33 வயதான ஒருவர் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்போடு தொடர்பில் இருந்ததான சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டார். அகமது ஹசன் ஹஜாத் என்பவரை இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 2024 ஆண்டு மே 25 மற்றும் செப்டம்பர் 7 தேதிகளில் நடைபெற்ற பலஸ்தீன் ஆதரவு போராட்டங்களில் இஸ்ரேல் மற்றும் யூத சமூகத்தினருக்கு எதிராக வன்முறைகளை தூண்டும் வகையில் இவர் உரையாற்றியதாக சூன்ற காவல்துறை தெரிவித்தது. 2025 ஆண்டு மார்ச் மாதம் அவருடைய வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அதன் பின்னர் நடத்தப்பட்ட விசாரணைகளில் அவர் ஹமாஸ் அமைப்பின் சார்பில் செயல்பட்டதாக கூறப்படும் ஆதாரங்கள் கிடைத்ததாக காவல்துறை அறிவித்தது. 2026 ஜூலை 21 அவர் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத அமைப்பின் நடவடிக்கைகளில் பங்கேற்றமை அல்லது பங்களித்தமை என்ற குற்றச்சாட்டு அவர் மீது சுமத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விவரங்கள் நீதிமன்ற தடை காரணமாக வெளியிடப்படவில்லை. இன்னும் குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் ஹஜ்மாத்திற்கும் ஹமாஸ் அமைப்புடன் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் பொது போராட்டத்தில் கருத்து வெளியிட்டதற்காக மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் வன்முறை ஆயுதம் ஆயுதம் அல்லது யாருக்கும் சேதம் விளைவித்த சம்பவம் எதுவும் அவர் மீது பதிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிஐஜி என்ற அமைப்பு தீவிரவாதத்தை தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் கெனடிய அரசாங்கமும் பாதுகாப்பு அமைப்புகளும் கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது.
1: ஏழு மணி 13 நிமிடம்.

0: 7:18.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4080, 416-446-4080.
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
5: 416-8-9552.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
8: ஈஸ்ட் எஃப்எம்.

இலங்கை செய்திகள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1983 இனக்கலவரத்தின் 43rd ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்றது. ஜூலை வன்முறையின் 43rd ஆண்டு நிறைவு நாடாளுமன்றத்தில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் நினைவு கூறப்பட்டது. ஈழத்தமிழ் மக்களின் வாழ்வை அடியோடு மாற்றிப்போட்ட அந்த கோரச் சம்பவம் நடைபெற்று 43 ஆண்டுகள் கடந்துள்ளன. கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கை அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் பல்வேறுபட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் 1983 ஜூலையில் சிந்தப்பட்ட தமிழர்களின் இரத்தமும் எரிக்கப்பட்ட சாம்பலின் சாட்சியங்களும் இன்றும் தமிழ் நெஞ்சங்களின் ஆறாத வழுக்களாக நீடிக்கின்றன. ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்று பேரவலத்தில் ஒன்றான கருப்பு ஜூலை கலவரம் அரங்கேறி 43 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இத்தனை ஆண்டுகளை கடந்தும் இதுவரையிலும் 83 ஜூலை படுகொலை செய்யப்பட்ட உறவுகளின் நினைவாக ஒரு முறையான நினைவு சின்னம் இதுவரை அமைக்கப்படாமல் இருப்பது பெரும் வரலாற்று தவறு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது இறந்த காலத்தை நினைத்து எழுவதற்கானது அல்ல, இது ஆக்கிரமிப்பிற்கு எதிரான எதிர்கால போராட்டத்தின் ஒரு வடிவமாக அமைய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2027 ஜூலைக்கு முன்பாகவாவது 1983 இனக்கலவரத்தில் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து தமிழ் மக்களையும் நினைவுகூரும் வகையில் புது நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட வேண்டுமென தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரணேசன் கோரிக்கை விடுத்துள்ளார். 1983 கருப்பு ஜூலை இனக்கலவரத்தின் நினைவை முன்னிட்டு ஐங்கரணேசன் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். 1983 ஜூலையில் இடம்பெற்றது இரு சமூகங்களுக்கிடையிலான ஒரு சாதாரண கலவரம் அல்ல. அப்போதைய பேரினவாத அரசாங்கத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தோடும் அனுசரணையோடும் அரசு எந்திரங்களையும் வாக்காளர் பட்டியல்களையும் பயன்படுத்தி தமிழ் மக்கள் இனம் காணப்பட்டு மிக துல்லியமாக நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட ஓர் இனப்படுகொலை. கொழும்பிலிருந்து ஆரம்பித்து தென்னிலங்கை நேனிய பகுதிகளுக்கும் மலையகத்திற்கும் பரவிய பேரினவாத வெறியாட்டத்தில் வெளிக்கடையில் சிறை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த 53 பேர் உட்பட 3000க்கும் அதிகமான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். ஜூலை இனக்கலவரம் தமிழ் மக்களின் உயிர்களை மட்டும் பலியெடுக்கவில்லை, அவர்களின் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என அனைத்தையும் அது அழித்தது. ஈழத்தமிழர்களின் பொருளாதார ரீதியான தற்சார்பு அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழர்களின் பல தசாப்தகால பொருளாதார கட்டமைப்புகள் ஒரே வாரத்திற்குள் முற்றாக சிதைக்கப்பட்டன. தமிழ் மக்கள் வெறும் கைனராக இங்கிருந்து கப்பலில் ஏற்றி யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த வரலாற்று துயரங்களை மறப்போம் மன்னிப்போம் என கூறிவிட்டு நாம் கடந்து செல்ல முடியாது. நமது நெஞ்சின் ஆறாத வலுவாக இருக்கும் இந்த வரலாற்று பேரவலத்தின் பின்னணியையும் அதன் மூலம் தமிழிடம் கற்றுக்கொண்ட அரசியல் பாடங்களையும் எமது அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது முதன்மையான தேசிய கடமை. இந்த வரலாற்று கடமைக்கு நினைவேந்தல்களுக்கும் நினைவு சின்னங்களும் அவசியமானவை. எனவே கருப்பு ஜூலையில் எமது இனமிழந்த உயிர்களின் சாட்சியாகவும் எமது தேசிய விடுதலை பயணத்தின் வழிகாட்டியாகவும் பொருத்தமான ஒரு இடத்தில் 1983 கருப்பு ஜூலை நினைவு சின்னம் நிறுவப்பட வேண்டுமென அந்த அறிக்கையில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நீதி மற்றும் காணாமல் போனோர் அலுவலகமும் இணைந்து பிரதேச மட்டத்தில் காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்தன. மட்டக்களப்பு, வவுணதீவு, மண்முனை மீட்கு பிரதேச செயலக பிரிவில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் இடம்பெற்றன. இந்த விசாரணை மற்றும் வாக்குமூலங்கள் வழங்கும் நடவடிக்கைகளை காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் மற்றும் சட்டத்திறனைகளும் நீதியமைச்சின் சட்டத்திறனைகளும் பிரதேச செயலக உத்தியோகத்தர்களும் வாக்குமூலம் பதிவு செய்யும் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். காணாமல் போனோர் அலுவலகத்திற்கும் காணாமல் போனோர் தொடர்பாக அவர்களுடைய உறவுகளால் கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளுக்கும் அமைய அவர்களின் வாக்குமூலங்கள் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகளும் இதன் போது முன்னெடுக்கப்பட்டன. வவுணதீவு, மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள காணாமல் போனோரின் உறவினர்களிடம் சாட்சியங்கள் பெறும் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தன. இதன் அடிப்படையில் வவுணதீவு, மண்முனை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் 212 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டதாக காணாமல் போனோர் அலுவலகம் தெரிவித்தது. பாராளுமன்றத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் கன்னியா பகுதியில் நீதிமன்ற தீர்ப்பிற்கு முரணாக மதம் சார்ந்த புதிய கட்டுமானப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கவலை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கன்னியா பகுதியில் நேற்று காலை தொல்பொருள் திணைக்களத்தின் மேற்பார்வையில் புதிய கட்டுமானப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது என சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக தொல்பொருள் திணைக்களத்தின் பணிப்பாளரை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற முயற்சித்ததாகவும் அண்மையில் அவரை நேரில் சந்தித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடலில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். கன்னியா பகுதி தொடர்பாக 2020 நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் அந்த பகுதியில் எந்தவொரு மதம் சார்ந்த புதிய கட்டுமானங்களும் மேற்கொள்ளப்படக்கூடாது என தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பதாக சாணக்கியன் சபையில் தெரிவித்தார். அத்தகைய நீதிமன்ற உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையில் மாவட்ட செயலாளர் மற்றும் இனி அரசு அதிகாரிகள் இணைந்து மதம் சார்ந்த கட்டுமானப் பணிகளை ஆரம்பித்திருப்பது சட்டத்தின் ஆட்சிக்கும் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கும் முரணான செயல் என
சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை நீதிமன்ற தீர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த அவர், இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திறன் எம் ஏ சுமந்திரன் இதுகுறித்து சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை மற்றும் சட்டபூர்வமான வழிமுறைகள் ஊடாக இனங்களுக்கு இடையிலான பிரச்சினைகளுக்கு தீர்வான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழலில் கன்னியா பகுதியில் இடம்பெற்றுள்ள இந்த சம்பவம் தொல்பொருள் திணைக்களத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் கடுமையான சந்தேகங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். நீதிமன்ற தீர்ப்புகள் மதிக்கப்படுவதும் சட்டத்தின் ஆட்சி பாதுகாக்கப்படுவதும் அனைத்து அரசு நிறுவனங்களின் பொறுப்பு என அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சர் சுனில் சினவியும் இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்ற தீர்ப்பு காணப்படுமாயின் அதனை அரசாங்கம் நிச்சயம் கவனத்தில் எடுத்துக் கொள்ளும் என அறிவித்தார். தற்போதைய நிலையில் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்கள் தமக்கு கிடைக்கவில்லை என்பதால் உடனடியாக விரிவான பதிலை வழங்க முடியாது என கூறிய அவர், தொல்பொருள் திணைக்களம் தொடர்பில் முன்கூட்டிய சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்தார். நீதிமன்ற தீர்ப்பும் தொல்பொருள் கட்டளை சட்டத்தின் விதிகளும் மதிக்கப்படும் வகையில் உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்டத்திற்கு அமைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளார். கன்னியா பகுதி தொடர்பான இந்த விவகாரம் மீண்டும் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற தீர்ப்புகள் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா, அரசு நிறுவனங்கள் அவற்றை முழுமையாக பின்பற்றுகின்றதா என்ற கேள்வி மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. தனது கைது மற்றும் தடுப்பு காவலை தடுக்கும் உத்தரவு கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தாக்கல் செய்த மனு மீதான மேலதிக விசாரணை இன்று நடைபெறுகிறது. மனு மீதான விசாரணை கண்காணிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு விஜயம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. 9 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரொஹந்தா பேசூரிய மற்றும் நீதிபதி சரத் திசநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு 4வது நாளாக இந்த மனுவை பரிசீலித்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானியா பேசுகிற மற்றும் இந்த விவகாரத்தில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட இணைய குழுவினருக்காக முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் நாயகம் சுஹர்ஷி ஹேரத் ஷானியா பேசுகிற தீய எண்ணத்துடன் செயல்பட்டார் என்பதை நிரூபிக்க மனுதாரர் எந்த ஆதாரத்தையும் சமர்ப்பிக்கவில்லை என நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். கடந்த 2022 காலிமிகு தடல் போராட்டத்தின் போது சமூக செயற்பாட்டாளரான அனுருத்த பண்டாரவை கைது செய்து தடுத்து வைத்ததன் மூலம் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த முன்னாள் சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் தேசபந்து தெனகோன் மற்றும் கொழும்பு மடக்கு விசேட விசாரணை பிரிவின் முன்னாள் பொறுப்பதிகாரி நளின் ஸ்ரீஜாந்த் ஆகியோர் அவருடைய அடிப்படை உரிமைகளை மீறிவிட்டதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சமூக செயற்பாட்டாளர் அனுருத்த பண்டாரவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:34 நிமிடம்

0: ஏசிஎஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். 7:40 நிமிடம்.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம், லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
2: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
3: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜ் நாடு.
2: ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டாடா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்கான ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகிறது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இம்மாதம் 24 வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க் கோர்ஸ் ஆரம்பிக்கின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 437-784-6664, 437-784-6664.
4: Ganga Textiles and Fashion வழங்கும் closing sale. Sarees $400, shalwars $500, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, காப்புகள், தோடுகள், chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் க்ளோசிங் சேல், 2950 பர்ச் மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச் மவுண்ட் அண்ட் ஃபின்ச், 416-474-1016.
5: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்போரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெல்லோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: It is the same English. East FM 102.7.

அனைத்துலக செய்திகள். ஈரான் ஆதரவு பெற்ற ஏமனின் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாம் அறிவித்த கடல் முற்றுகையினை மீறியதாக குற்றம் சாட்டி செங்கடலில் பயணம் செய்த 2 சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்கள் மீது ஆளில்லா விமான தாக்குதல்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் அல்லது ஏனைய சேதங்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இந்த குற்றச்சாட்டிற்கு சவுதி அரேபிய அதிகாரிகள் இதுவரை பதிலளிக்கவில்லை. இந்த சம்பவம் காரணமாக செங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதோடு சர்வதேச கடல்சார் போக்குவரத்து மற்றும் எண்ணெய் விநியோக பாதுகாப்பு குறித்த கவலைகளும் தீவிரம் பெற்றுள்ளன. அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பின் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள வளாகங்கள் மீது ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்களின் இலக்கு நிர்ணயம் செய்வதற்கான தரவுகள் அல்லது மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ரஷ்யா வழங்கியதா என்பது குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விடயம் குறித்து விவரம் அறிந்த 4 நபர்களை மேற்கோள் காட்டி ரொய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த செய்தியினை வெளியிட்டது. கடந்த மார்ச் மாதம் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அமைந்துள்ள சிஐஏயின் கட்டளை நிலையம் மற்றும் ஈராக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள மற்றொரு தனித்த தளம் உட்பட குறைந்தது 2 சிஐஏ தளங்கள் மீது துல்லியமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களின் துல்லியத்தன்மை, சுயத்திறன் மற்றும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கி வரும் பரந்தளவிலான

துவாரத்தின் வெளிச்சுவரில் துளையிட இரண்டாவது ஆளில்லா வானூர்த்தி அந்த துவாரத்தின் வழியே சென்று வெடித்ததாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த தாக்குதல்களில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை. எவ்வாறாயினும் பிராந்திய சிஐஏ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதில் ரஷ்யாவின் வகிபாகம் குறித்து உளவுத்துறை அமைப்பு ஒன்றின் உட்குறிப்பு முடிவு செய்தது. ஈரானின் ஆளில்லா விமான தாக்குதலின் இலக்கு துல்லியத்தை அதிகரிக்க ரஷ்யா உதவியதாகவும் சமிக்ஞை தடை செய்வதற்கு கடினமான கொமட்டாயம் எனப்படும் செயற்கைக்கோள் வழிச்செலுத்தல் அமைப்பினை ஈரான் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டன. அமெரிக்கா ஈரானுடன் நடைபெற்று வரும் போரை முடிவிற்கு கொண்டுவர போராடி வரும் நிலையில் சிஐஏ போன்ற மிக முக்கியமான உளவு தளங்களை குறிவைக்க ரஷ்யா உதவி புரிவது அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாரிய தடையாக மாறும் என சுட்டிக்காட்டப்படுகிறது. இருந்தபோதிலும் ஈரான் தூதரகத்தை பொதுவாக குறிவைத்து தாக்கியிருக்கலாம் என்றும் அது தற்செயலாக சிஐஏ நிலையத்தை தாக்கியிருக்கக்கூடும் என்றும் சில ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்த விடயங்கள் குறித்து வெள்ளை மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்ட நிலையில் சிஐஏ மற்றும் ஏனைய நாடுகளின் தரப்பில் உடனடி பதில்கள் எதுவும் வெளிப்படையாக அறிவிக்கப்படவில்லை. மத்திய கிழக்கில் அதிகரித்துள்ள பதற்றங்கள் காரணமாக உலகெங்கிலும் உள்ள அனைத்து அமெரிக்க பணியாளர்களும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகளாவிய பாதுகாப்பு எச்சரிக்கையை விடுத்தது. மத்திய கிழக்கில் உள்ள சிக்கலான பாதுகாப்பு சூழல் எதிர்பாராத விதமாக பதற்றம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கிற்கு வெளியில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு குழுக்கள் உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க நிறுவனங்கள் வணிகங்கள் அல்லது அமெரிக்க குடிமக்கள் இருக்கும் இடங்களில் தாக்கும் அபாயம் காணப்படுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கூடுதலாக தற்போது மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கர்கள் விமான பயண ரத்துக்கள் மற்றும் பயண இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் மத்திய கிழக்கிற்கு வெளியில் உள்ள அமெரிக்கர்கள் அந்த பகுதி வழியாக பயணம் செய்வதையோ அல்லது பார்வையிடுவதையோ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் ஒன்றை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தன. அமெரிக்க எரிசக்தி திணைக்களத்தின் செயலாளர் கிறிஸ் ராய்ட் மற்றும் சவுதி எரிசக்தி அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சல்மான் ஆகியோர் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திலும் அதனுடன் இணைந்த இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்திலும் கையொப்பமிட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி திணைக்களம் அறிவித்தது. சவுதி அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பெரிய அளவிலான அணுகலை அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் வழங்கும். இந்த ஒப்பந்தமானது அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மற்றும் இருதரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தமாக இரண்டு உடன்படிக்கைகளை கொண்டதாக கூறப்படுகிறது. உலகளாவிய அணு ஆயுத பரவல் தடுப்பு தரநிலைகளை இது வலுப்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் தற்போது மதிப்பாய்விற்காக அமெரிக்க காங்கிரசிற்கு அனுப்பப்பட்டிருப்பதாக அமெரிக்க எரிசக்தி திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தம் அணு ஆயுத பரவலுக்கு வழிவகுத்து விடுமோ என்ற அச்சம் அமெரிக்காவிலும் மத்திய கிழக்கிலும் முக்கிய பங்காளியான இஸ்ரேலுக்கும் எழுந்துள்ளது. இதற்கு முன்பு ஐக்கிய அரபு ராஜ்யத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் மிக கடுமையான ஆய்வு உட்கட்டுப்பாடுகளையும் சொந்தமாக அணு எரிபொருள் உற்பத்தி செய்யும் உரிமையற்ற தன்மையினையும் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இருந்தபோதிலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளரான மார்கோ ரூபியோ உலகளவில் அணு ஆயுத பரவலுக்கான எந்தவொரு ஆபத்தையும் விளைவிக்கும் ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ஈடுபடாது என அறிவித்துள்ளார். லைபீரியாவின் மன்ரோவியாவில் உள்ள சட்டவிரோத சேமிப்பு கிடங்குன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் மிகப்பெரும் பெறுமதியுடைய போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதற்காக சிறப்பு தனிப்படை ஒன்று அமைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. லைபீரிய நாட்டின் வரலாற்றில் இதுவரை கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் அளவுகளில் மிகப்பெரிய அளவாக இது கருதப்படுவதாக லைபீரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள். 7:56 நிமிடம்.

வெற்றி என்பது எப்போதும் முதலிடம் பெறுவது மட்டுமல்ல, நேற்றையை விட இன்று சிறப்பாக செயல்படுவது அது கூட ஒரு வெற்றிதான். மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு வருத்தப்படாமல் நேற்றைய நம்மை விட இன்று எவ்வளவு நாம் முன்னேறி இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். அந்த சிறு முன்னேற்றமே மிகப்பெரிய வெற்றி. எமது சொந்த பயணங்களில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை சந்தோஷமாக அமையும். இன்றைய நாள் சிறப்போடு இருக்கட்டும்.

0: இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8:06. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். டொரோண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 14°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 25°C வெப்பநிலை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடல்நிலை 26 இருக்கும். பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களின் வானிலையை பார்த்துவிடலாம். நாளை வெள்ளிக்கிழமை 25°C 28 உடல்நிலையாக இருக்கும். சனிக்கிழமையும் அதேபோன்ற நிலைமை இருக்கும். கூடுதலாக உடல்நிலை 32 இருக்கப் போகிறது. 26°C வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. 27°C 34 உணரப்படும். 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. திங்களும் மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 27°C 34 உடல்நிலையாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை 26°C 32 உடல்நிலையாகவும், புதன்கிழமை 24°C 27 உடல்நிலையாகவும் இருக்கும். வியாழன் 24°C 27 உடல்நிலையாக இருக்கப் போகிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை 26°C 32 உடல்நிலையாக இருக்கும். அடுத்த வாரத்தில் மழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. கோரிஹோ சர்வதேச பால ஒப்பந்தத்தின் விவரங்கள் பிரதமர் மாக்கானி தெரிவித்த விவரங்களுக்கு முரணாக தோன்றுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல் அழுத்தங்களுக்கு மத்தியில் கோரிஹோ சர்வதேச பால ஒப்பந்தத்தின் விவரங்கள் வெளியிடப்பட்டன. கனடா அமெரிக்கா இடையில் ஒப்புக்கொள்ளப்பட்ட வருவாய் பகிர்வு குறித்த முரண்பாடான தகவல்கள் கேள்விகளுக்கு மத்தியில் கோரிஹோ சர்வதேச பாலத்தை திறப்பதற்கான ஒப்பந்தத்தின் விவரங்கள் செவ்வாய்க்கிழமை வெளியிடப்பட்டிருந்தன. அண்மைய அரசியல் பதற்றங்களுக்கு மையமாக திகழ்ந்த ஆண்டாரியோ மாகாணத்தின் வின்சன் நகருக்கு அருகில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட கோரிஹோ சர்வதேச பாலத்தை திறப்பது தொடர்பான அமெரிக்காவுடனான சர்ச்சைக்குரிய ஒப்பந்தத்தின் விவரங்களை கனேடிய அரசாங்கம் வெளியிட்டது. கால தாமதமான அந்த பாலத்தை July 27 திறப்பதாக கனேடிய மத்திய அரசாங்கம் அறிவித்து 10 நாட்களுக்கு மேலான நிலையில் இதுகுறித்து அதிகாரப்பூர்வ விவரங்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த சர்வதேச பால ஒப்பந்தத்தின் விவரங்கள் பிரதமர் மாக்கானி முன்பு தெரிவித்த கருத்துக்களுக்கு முரணாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் கொள்கையளவில் முன்மொழியப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என விவரிக்கப்பட்டுள்ளது. 2012 கையெழுத்தான கனடா மெக்சிகன் கடப்பு ஒப்பந்தத்திற்கு இணையாக செயல்படக்கூடியது. இந்த பாலம் கடப்பு பாதை தொடர்பான நிகர் வருவாயில் 50% முதல் 15 ஆண்டுகளுக்கு அமெரிக்காவுடன் கனடா பகிர்ந்து அந்த ஒப்பந்தத்தின் மூலம் தெரிய வந்துள்ளது. இருந்த போதிலும் இந்த ஒப்பந்தத்தின் வாசகங்கள் இரு தரப்பினாலும் தீவிர ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையில் தொடரும் பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த பாலம் திறப்பு தொடர்பான விடயங்களும் பல்வேறு கேள்விகளை ஏற்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆண்டு இன அழிப்பின் 43rd நினைவேந்தல் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது. 1983 தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இன அழிப்பின் 43rd நிறைவை இன்றைய தினம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் நினைவு கூர்ந்தார்கள். ஈழத்தமிழ் மக்களின் வாழ்வை அடியோடு மாற்றிய அந்த கூறச் சம்பவம் இடம்பெற்று 43 ஆண்டுகள் கடந்துள்ளன. கடந்த 4 தசாப்தங்களுக்கு மேலாக இலங்கை அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலும் 1983 ஜூலையில் சிந்தப்பட்ட தமிழர்களின் இரத்தமும் எரிக்கப்பட்ட சாம்பலின் சாட்சியங்களும் இன்னமும் தமிழ் நெஞ்சங்களின் ஆறாத வடுக்களாக நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈழத்தமிழ் மக்களின் வரலாற்று பேரவலத்தில் ஒன்றான கருப்பு ஜூலை இனக்கலவரம் அரங்கேறி 43 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அந்த இனப்படுகொலையின் நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்படாமல் இருப்பது மிகப்பெரும் வரலாற்று தவறு என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இறந்த காலத்தை நினைத்து அழுவதற்கானது அல்ல, ஆக்கிரமிப்பிற்கு எதிரான எதிர்கால போராட்டத்தின் ஒரு வடிவமாக அது அமைக்கப்பட வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 2027 ஜூலைக்கு முன்பாவது 1983 இனக்கலவரத்தின் படுகொலை செய்யப்பட்ட அனைத்து தமிழ் மக்களையும் நினைவுகூறும் வகையில் பொது நினைவு சின்னம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் அழைப்பு விடுத்துள்ளார். 83 ஜூலை இன அழிப்பின் நினைவை முன்னிட்டு ஐங்கரநேசன் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தனது கோரிக்கையினை முன்வைத்தார். 1983 ஜூலையில் இடம்பெற்றது இரு சமூகங்களுக்கிடையிலான சாதாரண இனக்கலவரம் அல்ல. அப்போதைய பேரினவாத அரசாங்கத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தோடும் அனுசரணையோடும் அரசு எந்திரங்களையும் வாக்காளர் பட்டியல்களையும் பயன்படுத்தி தமிழ் மக்கள் இனம் கண்டு மிக துல்லியமாக நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலை. கொழும்பில் ஆரம்பித்து தென்னிலங்கையின் ஏனைய பகுதிகளுக்கும் மலையகத்திற்கும் பரவிய பேரினவாத வரியாட்டத்தில் வெளிக்கடையில் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறை கைதிகள் 53 பேர் உட்பட 3000க்கும் அதிகமான தமிழர்கள் அந்த நாட்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள். ஜூலையில் இனக்கலவரம் தமிழ் மக்களின் உயிர்களை மட்டும் பலியெடுக்கவில்லை, அவர்களின் வீடுகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் என அனைத்தும் திட்டமிட்டு அழிக்கப்பட்டன. ஈழத்தமிழர்கள் பொருளாதார ரீதியாக தற்சார்பு அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக தமிழர்களின் பல தசாப்த கால பொருளாதார கட்டமைப்புகள் ஒரே வாரத்திற்குள் முற்றாக சிதைக்கப்பட்டதன் நினைவுதான் இந்த ஜூலை கலவர நாள் நினைவு. தமிழ் மக்கள் வெறும் கையினராக அங்கிருந்து கப்பல்களில் ஏற்றப்பட்டு யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். இந்த வரலாற்று துயரங்களை மறப்போம், மன்னிப்போம் என கூறிவிட்டு நாம் கடந்து செல்ல முடியாது. நமது நெஞ்சில் ஆறாத வடுவாக இருக்கும் இந்த வரலாற்று பேரபலத்தின் பின்னணியையும் அதன் மூலம் தமிழினம் கற்றுக்கொண்ட அரசியல் பாடங்களையும் எமது அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது முதன்மையான தேசிய கடமை. இந்த வரலாற்று கடத்துகைக்கு நினைவேந்தல்களும் நினைவுச் சின்னங்களும் அவசியம். எனவே கருப்பு ஜூலையில் எமது இனமிழந்த உயிர்களின் சாட்சியாகவும் எமது தேசிய விடுதலை பயணத்தின் வழிகாட்டியாகவும் பொருத்தமானதொரு இடத்தில் 1983 கருப்பு ஜூலை நினைவுச் சின்னம் நிறுவப்பட வேண்டுமென ஆங்கிலநேசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க மத்திய புலனாய்வு அமைப்பான சிஐஏயின் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள வளாகங்கள் மீது ஈரான் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்களின் இலக்கு நிர்ணயம் செய்வதற்கான தரவுகள் அல்லது மேம்பட்ட தொழில்நுட்பங்களை ரஷ்யா வழங்கியதா என்பது குறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த விடயம் குறித்து விவரம் அறிந்த 4 நபர்களை மேற்கோள் காட்டி ரொய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இது தொடர்பான தகவல்களை வெளியிட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் அமைந்துள்ள சிஐஏ நிலையம் மற்றும் ஈராக்கின் கிழக்கு பகுதியில் உள்ள மற்றொரு தனித்த தளம் ஆகிய இரண்டின் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த தாக்குதல்களின் துல்லியமான தன்மை, சேத்திரன் மற்றும் ஈரானுக்கு ரஷ்யா வழங்கி வரும் பரந்த தொழில்நுட்ப ஆதரவு ஆகியவற்றின் அடிப்படையில் ரஷ்யா இந்த தாக்குதலுக்கு நேரடியாக உதவியிருக்கக்கூடும் என அமெரிக்க உளவுத்துறை சந்தேகம் வெளியிட்டது. சவுதி அரேபிய தாக்குதலில் ரஷ்யாவின் மேம்படுத்தப்பட்ட ஷஹீத் ரக ஆளில்லா வானூர்திகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மேற்குலக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். முதல் ஆளில்லா விமானம் தூதரகத்தின் வெளிச்சுவரில் துளையிட்டுச் செல்ல இரண்டாவது ஆளில்லா விமானம் அந்த துவாரத்தின் வழியே உள்ளே சென்று வெடித்ததாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்களினால் உயிர் சேதங்கள் ஏற்படவில்லை என அமெரிக்கா அறிவித்தது. எவ்வாறாயினும் பிராந்திய சிஏ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதில் ரஷ்யா பங்கு வகித்திருக்கக்கூடும் என மேற்குலக உளவுத்துறை உட்குறிப்பு முடிவொன்று தெரிவித்துள்ளது. ஈரானிய ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களின் துல்லியத்தை அதிகரிக்க ரஷ்யா உதவியதாகவும் சமிஞ்சை தடை செய்வதற்கு கடினமான கொமட்டாயம் எனப்படும் செயற்கைக்கோள் வழி செலுத்தல் அமைப்பை ஈரான் பெற்றுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா ஈரானுடன் நடத்தி வரும் போரை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு போராடி வரும் நிலையில் சிஐஏ போன்ற அமெரிக்காவின் மிக முக்கியமான உளவு தளங்களை குறிவைப்பதற்கு ரஷ்யா உதவியிருப்பது அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாரிய தடையாகும் அமையும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஈரான் தூதரகத்தை பொதுவாக இலக்கு வைத்து தாக்கியிருக்கலாம் என்றும் அது தற்செயலாக சிஐஏ நிலையத்தை தாக்கியிருக்கக்கூடும் எனவும் சில ஆய்வாளர்கள் சந்தேகம் வெளியிட்டனர். இந்த விடயங்கள் குறித்து வெள்ளை மாளிகை கருத்தினையும் வெளியிடவில்லை. சிஐஏயும் ஏனைய நாடுகளின் உளவுத்தரப்பும் கூட இதுகுறித்து உத்தியோகபூர்வமான தகவல் எதையும் இதுவரை வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: எஸ்டிஎஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:19 நிமிடம்.
1: பாட்டுக்கொரு பண்பலை எஸ்டிஎஃப்எம் 102.7.
2: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னுமொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங்க் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
4: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
5: உங்கள் அடுத்த குடும்ப விடுமுறைக்கேற்ற அழகிய வில்லேஜ் ஹவுஸ் இப்போது குறுகிய கால வாடகைக்கு கிடைக்கின்றது. ஒடோவாவில் இருந்து 1 hour and 20 minutes, கியூபெக் போர்டருக்கு 8 minutes, சென்ட் லாரன்ஸ் ரிவருக்கு 12 minutes, கார்ன்வாலுக்கு 30 minutes, மான்ட்ரியலுக்கு 1 hour, US பார்டருக்கு 30 minutes மற்றும் வெல்மொரின் டெம்பிளுக்கு 1 hour and 30 minutes மட்டுமே. இந்த வீட்டில் 5 bedrooms, 3 washrooms, 2 fully equipped kitchens, ஒவ்வொரு ஃபுளோரிலும் வாஷர் அண்ட் ட்ரையர், 10க்கும் அதிகமான கார் பார்க்கிங் வசதி. புக்கிங் செய்ய அலையுங்கள் 6477-0668-68, 647-77-0668-68.
6: பாட்டுக்கொரு பண்பலை 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்து 1983 ஜூலை தமிழர்கள் வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகளையும் காயங்களையும் விட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு ஆண்டு. 43 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் துயர் மாறாமல் தமிழ் தேசம் தவித்துக் கொண்டே இருக்கிறது. 1977 இருந்து 1983 இன அழிப்பு, அதைத் தொடர்ந்து 2009 வரை நீடித்த தமிழின படுகொலை முடிந்து விடவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விடயங்கள் தொடர்பில் பல்வேறு வரலாற்று தகவல்களையும் பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளரும் தமிழ் தேசிய பேச்சாளருமான ஈழத்தமிழ்மணி அவர்கள். இன்றைய நாளுக்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம்.
2: தென்னிலங்கை இடம்பெற்ற இனக்கலவரம், எல்லோரும் இனக்கலவரம் என்று சொல்லுகின்றார்கள். அதை எந்த பகுதியில் வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கலாம், நேர கண்ட சாட்சியாளர்களாக இருக்கலாம், அது ஒரு இனப்படுகொலை என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, இனக்கலவரம் என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமோ எந்த விதமான வார்த்தைகளோ அதில் பாவிக்க முடியாது. திட்டமிட்ட இன சுத்திகரிப்பு என்று ஒரு சொல்லை நாங்கள் பாவிக்கலாம். ஏனென்று சொன்னால், இலங்கையிலே தமிழ் மக்கள் இருக்கக்கூடாது, வாழக்கூடாது என்ற ஒரு அடிப்படை நோக்கம் ஜெயா ஜெயவர்தனா அரசிலே அது மிக ஆழமாக பதிந்திருந்தது. 1977 ஆண்டு ஜூலை 21 நடைபெற்ற தேர்தலிலே 6 பெரும்பான்மை வாக்குகளோடு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை நிறுவிய பொழுது, அப்பொழுது 28 திட்டமிட்ட ஒரு இனக்கலவரத்தை ஏற்படுத்தியிருந்தார். அப்போது கூட ஒரு 300-400 மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். தமிழர்கள் மீது திட்டமிட்ட ஒரு பயங்கரமான தாக்குதலை சிங்கள குண்டர்கள் மூலம் ஏவிவிட்டு, அதுவே ஒரு ஆரம்பகால நிகழ்வாக தமிழர்களுக்கு இதுதான் வழி என்பதை அப்போது திட்டத்தெளிவாக அறிவித்திருந்த ஒரு சம்பவம். அதுக்கு ஒரு காரணம், போர் என்றால் போர், சமாதானம் என்றால் சமாதானம் என்ற கருத்தை அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு அப்பாப்பிள்ளை அமிர்தலிங்கத்திடம் நேரடியாக சொல்லியிருந்தார். நாங்கள் போருக்கும் தயார், சமாதானத்துக்கும் தயார். ஆட்சிக்கு வந்து 1 பின்னர் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து ஏவிவிடப்பட்ட அந்த வன்முறை சம்பவம் இறுதியிலே அது ஒரு சிறிய இனப்படுகொலையாக பார்க்கப்பட்டது. அப்போது அதற்கு காரணம், தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு எதிர்க்கட்சி தலைமையை பதவியை ஏற்றுக்கொண்டது ஒரு தமிழ் மக்களின் ஒற்றுமையும் தமிழ் மக்களின் கொண்ட விடுதலை வேட்கையும் என்றே கருத்து தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அது 100% உண்மை என்பதை தமிழினம் ஏற்றுக்கொண்டது. சிங்கள வல்லுநர்களும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படியே இந்த தமிழீழ கோரிக்கையை முன்வைத்து போட்டியிட்ட தமிழர் விடுதலை கூட்டணியை அளிக்க வேண்டும், அதுக்கு ஆதரவளித்த அத்தனை தமிழர்கள் என்ற உணர்வுகளை அடக்க வேண்டும், இளைஞர்களை அடக்க வேண்டும். படிப்படியாக இளைஞர்களின் உணர்வுகள் மேலோங்கி வருகின்ற பொழுது விடுதலை தாகம் அப்போது பற்றியெழுகின்றது, விடுதலை போர் ஆரம்பிக்கின்றது. அடக்குமுறைக்கு மத்தியிலே வாழுகின்ற தமிழினம் ஒரு உணர்வு பெற்றவர்களாக, விடுதலை உணர்ச்சி பெற்றவர்களாக படிப்படியாக வளர்ந்து வருகின்ற அதே நேரத்திலே விடுதலை இயக்கங்களும் தலைமறைவாக இருந்து தங்களுடைய மறைமுக போராட்டங்களை நடத்துகின்ற ஒரு காலம் நெருக்கடி அங்கே வந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலேயே தமிழர்களை அடக்கி ஒடுக்கி அச்சத்திலே வைத்திருக்கின்ற பொழுது மரண அச்சுறுத்தலே அவர்களை எப்போதும் வைத்துக் கொண்டால் அவர்களை படிப்படியாக முற்றாக அழிக்கலாம் என்கின்ற அந்த நோக்கிலே 1977 ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பொழுது அதன் ஆட்சியிலே இருந்தவர்கள் பல இனவாத அமைச்சர்கள், அதிலே அமைச்சர் கழனி தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய அத்தனை அமைச்சர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களால் இருக்கலாம், அங்கிருந்துதான் இனவாத கருத்துகளும் இனவாத வெறிச்செயல்களும் ஆரம்பமாகின்றன என்பதை 75 நாங்கள் பார்க்கின்றோம். இதிலே அமைச்சர் சிறில் மத்தியு, அவரது மகனான நந்தா மத்தியு, நெவில் பெர்னாண்டோ, பிரதம மந்திரியாக இருந்த பிரேமதாசா, லலித் அத்புதல முதலி, ஆனந்த திசடி அல்விஸ் போன்றவர்கள் எல்லாம் இந்த இனவாத செயல்களுக்கு அப்பவே தூவமிட்டவர்களாவர். அவர்கள் அப்போதைய கோரிக்கைகளும் அப்போதைய மனதிலே எழுந்த சிந்தனைகளும் இலங்கையிலே தமிழர்கள் அளிக்கப்பட வேண்டும், தமிழர்கள் கருத்துகளுக்கு மதிப்பு இருக்கக்கூடாது, வடகிழக்கு மாகாணங்களிலே இராணுவத்தை நிறுத்தி தமிழர்கள் இளைஞர்களை வேட்டையாட வேண்டும், ஒடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை எண்ணங்கள் மிகவும் மோசமாக அவர்களுடைய மனதிலே பதிந்திருந்தது. இதன் விளைவாக தமிழர்களுக்கான உரிமைகள் வழங்கக்கூடாது, தமிழர்கள் உரிமை கேட்கக்கூடாது. இந்த அடிப்படையிலே தான் 1983 ஜூலை 23 நடந்த 13 இராணுவத்தின் மீதான படுகொலை சம்பவம் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. பாரிய இனப்படுகொலையை செய்வதற்கு இதன் விளைவாக அவர்கள் நன்கு திட்டமிட்ட தமிழர் மீதான அச்சுறுத்தலையும் படுகொலைகளையும் செய்வதற்கு கனத்த மயானத்திலே இருந்து ஆரம்பமான வன்முறை சம்பவங்கள், அது வன்முறை சம்பவங்கள் என்று சொல்லுவதை விட நன்கு, மிக மிக நன்கு திட்டமிடப்பட்டு அந்த இனப்படுகொலையை பொறளையிலே இருந்து ஆரம்பித்திருந்தார்கள். இதற்காக எண்ணற்ற ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அங்கே ராணுவத்தினர் ஆதரவோடு கிரிமினல் கைதிகள், வன்முறையாளர்கள் இப்படி ஒவ்வொரு அமைச்சர்களின் தலைமையிலே ஒவ்வொரு வாகனங்களிலே கொண்டு வந்து எங்கு எங்கு நிறுத்தப்பட வேண்டுமோ அங்கு எல்லாம் நிறுத்தப்பட்டு தமிழர்களில் வெளியே வரா விடாதவாறு வெளியே வந்த தமிழர்களை கொன்றார்கள். வீடு புகுந்து வீடு கட்டிடங்களுக்கு பெட்ரோல் ஊத்தி எரித்தார்கள். வீட்டிலே இருந்த தமிழர்களை வெளியிலே இழுத்து வந்து பெட்ரோல் ஊத்தி எரித்தார்கள். கண்டந்துண்டமாக வெட்டி கொன்றார்கள். கோடாலி, கம்பிகள், எசிலோன் பைப்புகள், வாள்கள், கத்திகள் என பெரும் ஆயுதங்கள் வாகனங்களிலே கொண்டு வந்து இறக்கப்பட்டு காணுகின்ற தமிழர்களையெல்லாம் கண்டந்துண்டமாக வெட்டி மிகவும் ஈவிரக்கமற்ற முறையிலே மலையகத்திலே மலைய தமிழர்களை வேட்டையாடினார்கள். அதேபோல கண்டியிலே வேட்டையாடினார்கள். நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தினமும் ஈவிரக்கமற்ற முறையிலே படுகொலை செய்யப்பட்டார்கள். குற்றியுயிர்களாக கிடந்தார்கள். காயப்பட்டவர்களை எல்லாம் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல முடியாதவாறு தேடி தேடி அழித்தார்கள். இப்படி கற்பழிக்கப்பட்டார்கள் பல தமிழ் பெண்கள். இப்படி சொல்ல முடியாத பல துயரம் வாய்ந்த, சோகம் வாய்ந்த, பயங்கரமாத வன்முறைகளை எல்லாம் தாங்கள் நினைச்சது போல ஆயிரக்கணக்கான ராணுவம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க குண்டர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்திலேதான் ஜெயவர்தனா ஒரு கருத்தை ரூபவாவினிக்கு சொல்லுகின்றார். சிங்கள மக்கள் பொறுமையை இழந்து விட்டார்கள். அவர் தாங்கள் நினைத்தது போல் எதையும் செய்வார்கள். இதுக்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஒரு கருத்துருவாக்கத்தை அந்த சிங்கள இனவெறியலுக்கு இன்னும் உசுப்பேற்றுவது போல அந்த கருத்தை வெளியிடுகின்றார். இப்படி அந்த கருத்துக்களையெல்லாம் அந்த சிங்கள குண்டர்கள், வன்முறையாளர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக ஆவேசத்தோடு இன்னும் பல சம்பவங்களை நடத்துவதற்கு மூல காரணமாக இருந்தது இந்த பெரும் வன்முறை. இந்த வன்முறையிலே கொல்லப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3000 பேர் என்று சொல்லப்படுகின்றது. 3000 தமிழர்கள் வேட்டையாடப்படுகின்றார்கள். பல 15,000 மேற்பட்டோர் படுகாயமடைகின்றார்கள். பல பில்லியன் டாலர்கள் சொத்துகள், தமிழர்களுடைய சொத்துகள் அளிக்கப்படுகின்றன. இந்த இடத்திலே அமைச்சர் தபால் தந்தி தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்த செல்லியா குமாரசூரியர் அவர் இல்லத்திலே இருந்து சில குண்டர்கள் இழுத்து வரப்பட்டு அவரை படுகொலை செய்கின்ற நோக்கத்தோடு அவரை அடித்து உதைத்து மிகவும் பயங்கரமான நிலையிலே காயப்படுத்துகின்றார்கள். தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக இருந்த மதிப்புக்குரிய சிவசிதம்பரம் ஐயா அவர்களது வீட்டை எரிக்கின்றார்கள் பெட்ரோல் ஊத்தி. அவர் மயிர்களையிலே தப்பிச் செல்லுகின்றார். இப்படி ஞானம் என்று சொல்லப்படுகின்ற பெரிய வர்த்தக நிறுவனம் அவர்களது வீடு எரிக்கப்படுகின்றது, தொழிற்சாலைகள் எரிக்கப்படுகின்றது. பல தமிழர்களுடைய பெரும் பெரும் கோடீஸ்வரராக இருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வர்த்தக நிறுவனங்கள் எல்லாம் வேரோடு சாய்க்கப்படுகின்றன, வேரோடு எரிக்கப்படுகின்றன. சொல்ல போனால் பல அந்த தமிழர்களுடைய தமிழ் வர்த்தகர்களுடைய கையிலேதான் கொழும்பு மாநகரம் ஒரு வளர்ச்சி பெற்றிருந்தது. அதை முற்றுமுழுதாக அடியோடு, வேரோடு பிடுங்கி, வேரோடு எரித்து நாசமாக்க வேண்டும் என்கின்ற இந்த நாசகரமான வன்முறை கும்பல்கள் செய்த ஒரு கிழமை வன்முறை சம்பவங்கள் முதலிலே கொழும்பிலே வாழுகின்ற, மலையகத்திலே வாழுகின்ற செட்டிமார்களாக இருக்கலாம், கொழும்பு வணிகர்களாக இருக்கலாம், யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற பெரிய கோடீஸ்வர வணிகர்களாக இருக்கலாம், முற்றுமுழுதாக துடைத்தறிந்து விட்டால் கொழும்பு மாவட்டம், தென்னிலங்கை முழுவதும் முற்றுமுழுதான சிங்கள வர்த்தக நிறுவனங்களாகவும் சிங்கள பாரம்பரிய பூமிகள் அது நிலையை நிறுத்த முடியும் என்ற ஒரு இனவாத கருத்து அந்த சிங்கள வன்முறையாளர்கள் மத்தியிலும் ஜெயவர்தனா அரசிலே இருக்கின்ற அத்தனை அமைச்சர்கள் மத்தியிலும் அது மேலோங்கி இருந்தது. இப்படியாக ஒரு கிழமை நடந்த சம்பவத்தின் இடையிலே 29 பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இந்த வன்முறை சம்பவத்தை கேள்வியுற்றதும் இது இனப்படுகொலை என்கிற அந்த ஒரு நோக்கம் கருதி வெளிவியார அமைச்சராக இருந்த ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த பி.வி. நரசிம்மா அவர்களை உடனடியாக அனுப்புகின்றார். அவர் காலை புறப்பட்டு வந்ததும் இரவு வாகனத்திலே கொழும்பு பிரதான வீதியை நோக்கி செல்லுகின்ற பொழுது பல கார்கள் அங்கே எரிந்து கொண்டிருக்கின்றன. பல மக்கள் உயிர் அற்ற சடலமாக கிடக்கின்றன. வன்முறையாளர்கள் தாங்கள் நினைச்சது போல வாழ்வல் கத்திகளோடு திரிகின்றதை அவர் நேரடியாக கண்டிருந்தார். இதன் பிறகு உடனடியாக இந்திரா காந்தி அம்மையாருக்கு தகவல் கொடுக்கின்றார் இந்த வெளிவிவகார அமைச்சரான பி.வி. நரசிம்மராவ் அவர்கள். அதன் அடுத்த நாள் 30 வன்முறை லேசாக குறைகின்றது. 31 ஓரளவு கட்டுப்பாட்டுக்கு வந்தாலும் குண்டர்கள நடமாட்டங்கள், அச்சுறுத்தல்கள் குறைந்தபாடாக இருக்கவில்லை. இவர்களுக்கெல்லாம் சிறுமத்தியின் தலைமையிலான ஜாதிய சங்க சேவைய என்ற தொழிற்சங்க அமைப்பு ஊடாக அவர்களுக்கெல்லாம் ஆயிரக்கணக்கான சிங்கள குண்டர்களுக்கெல்லாம் உணவு வகைகள், எரிபொருள்கள், வாழ்வல் கத்திகள் உட்பட ஆயுதங்கள் எல்லாம் தினசரி வந்து கொண்டே இருந்தது. இப்படி வெறித்தனமான ஒரு ஆபாசமான ஒரு இனவாதத்துக்கு உச்சக்கட்ட ஒரு ஆபாசத்தை வைத்துக் கொண்டு இந்த சம்பவங்களை எல்லாம் நிகழ்த்தி முடித்தார்கள். 7 நாட்களாக தொடர்ந்த இந்த இந்த இனப்படுகொலை ஒரு வரலாற்றிலே மிகவும் முக்கியமான ஒரு பதிவை எட்டியிருந்தது. இந்த இனப்படுகொலை மூலம்தான் எங்களுடைய விடுதலை போராட்டம் இந்தியாவிலே பேசப்பட்டது, இந்திய பாராளுமன்றத்திலே ஒலித்தது, தமிழகத்திலே ஒலித்தது. இனப்படுகொலை, இனப்படுகொலை, இனப்படுகொலை என்ற இந்த சொல்லு அந்த நேரத்திலே இலங்கையிலே நடந்தது. ஜெயவர்த்தன ஆட்சி காலத்திலே நடந்த முதல் பயங்கரமான இனப்படுகொலை என்பதை உறுதிப்படுத்தியது இந்த சம்பவம்.
1: எழுத்தாளர், தமிழ் தேசிய பேச்சாளர் ஈழத்தமிழ்மணி அவர்கள் 1983 தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தொடர்பான வரலாற்று பின்னணியை இன்றைய நாளில் பகிர்ந்து கொண்டார். 43 ஆண்டுகள் கடந்திருந்தாலும் அந்த நினைவுகள் என்றும் எங்கள் மனங்களில் ஆறாத வலுவாகவே தொடர்ந்து கொண்டிருக்கும். தமிழ் மக்கள் சந்திக்கும் அவலங்கள் 77, 83, 2009 முடிந்து விடவில்லை. 2026 தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கான சாட்சியங்கள் தான் தொடர்ந்து பதிவாகிக் கொண்டிருக்கின்றன. 8:38 நிமிடம்.

0: உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு காப்பிரதி ஆலோசகர் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை அழைக்கலாம். 416-528-1407. குணா, இன்று நாங்கள் குழந்தைகளுக்கான காப்புறுதியை பற்றி பேசப் போகிறோம். குழந்தைகளுக்கும் பெற்றோர் காப்புறுதிகள் எடுக்கிறார்கள். ஆனால் அந்த காப்புறுதி என்பது அவர்களுடைய ஆயுள் காலம் முழுவதற்கும் செலுத்த வேண்டியிருக்குமா, அல்லது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் செலுத்தினால் போதும் அவர்களுக்கான ஆயுள் காப்பீடாக அது தொடர்ந்து நீடிக்கக்கூடியதாக இருக்குமா? இவ்வாறு செலுத்தக்கூடிய காப்புறுதி தொகையை அவர்கள் வளர்ந்து வருகின்ற போது மீள பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா?
1: குழந்தைகளுக்கான ஒரு ஹோல் லைஃப் பாலிசியை பல ஆப்ஷனாக வாங்க முடியும். அதாவது வந்து லைஃப் டைம் கட்டுற ஆப்ஷன், இல்லாட்டி 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணக்கூடிய பாலிசி, இல்லாட்டி ஒரு 10 வருடங்கள் மட்டுமே பே பண்ண வேண்டிய பாலிசியாக வாங்க முடியும். அது 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணக்கூடிய பாலிசி தான் ஒரு காமனாக எல்லோருமே வாங்குவது. என்ன சொன்னால் பட்ஜெட் ரெண்டு வரும் பொழுது அது மிகவும் ஒரு அஃபோர்டபுளாக இருக்கும். அப்போ ஒரு 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணக்கூடிய ஹோல் லைஃப் பார்ட்டிசிபேட்டிங் பாலிசி ஒன்றை ஒரு 1-year-old சைல்டுக்கு வாங்குவதன் மூலம் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றதை என்பதை பார்ப்போம். வெறும் $100 அ மந்த் பே பண்ணி ஒரு ஹோல் லைஃப் பார்ட்டிசிபேட்டிங் பாலிசியை வாங்கி ஒரு 20 வருடங்கள் மட்டுமே பே பண்ணுவதன் மூலம் அந்த பிள்ளை வந்து வேற வேற ஏஜில் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் கேஷ் வேல்யூ, அதாவது கேஷ் வேல்யூவாக பாலிசி லோனாக பெற முடியும் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டை. அதே நேரம் இந்த ஃபேஸ் அமௌண்ட், அதாவது வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் அல்லது டெத் பெனிஃபிட் வந்து ஒவ்வொரு வருடமும் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே போகும். இந்த பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃபில் உள்ள நன்மையே இந்த ஃபேஸ் அமௌண்ட் இன்க்ரீசஸ் எவ்ரி இயர். அப்போ வெறும் $100 a month-ஐ மட்டும் நெக்ஸ்ட் 20 இயர்ஸுக்கு பே பண்ணுவதன் மூலம் அந்த குழந்தை 75 வயதை அடையும் பொழுது நியர்லி 1.1 million லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும். அப்போ கேஷ் வேல்யூ, அதாவது எவ்வளவு தொகையை அந்த குழந்தை எடுக்க முடியும் வளர்ந்து வரும் பொழுது என்று பார்த்தால், 20 வருஷத்தில், அதாவது 20 வருஷம் மட்டுமே பே பண்ண வேண்டும், 20 வருஷத்தில் 11,000 பெற முடியும். அப்படி 20 வருஷத்தில் ஒரு காசும் எடுக்காம அப்படியே அந்த பாலிசியில விட்டால் 35 வயது வரும் பொழுது 60,000 எடுக்க முடியும். அப்படி 35 வயதுலையும் ஒன்றும் எடுக்காவிட்டால் 50 வயதில் $153,000 கேஷ் வேல்யூவாக எடுக்க முடியும். ஆனால் அது பாலிசி லோனாக அந்த கேஷ் வேல்யூவை பெற்ற பிறகும் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜ் தொடர்ந்து இருக்கும். அதான் இந்த பார்ட்டிசிபேட்டிங் ஹோல் லைஃபில் உள்ள பெரிய ஒரு நன்மை. வெறும் 20 வருடமே $100 a month-ஐ பே பண்ணுவதன் மூலம் 75 வயதில் ஒரு 1.1 million கவரேஜ் அந்த பிள்ளைக்கு இருக்கும். இப்படியாக பல நன்மைகள் இருக்கின்றன. இதை நிச்சயமாக நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு தொடங்குவதன் மூலம் பெருமளவு பணத்தை அவர்களுக்கு சேமிக்க முடியும்.
0: நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கான காப்புறுதி ஒன்றை பெற்றுக்கொள்ள குணா துரை சிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸில் இணைந்து டஜாரனின் ஆழமான அறிவுடன் கூடிய காப்புறுதி துறை வல்லுநராக நீங்கள் மாற விரும்பினால் குணா துரை சிங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். புதிய காப்புறுதி ஆலோசகர்கள் அல்லது அனுபவம் வாய்ந்த காப்புறுதி ஆலோசகர்கள் டஜாரன்ஸோடு இணைந்து கொண்டு உங்களுடைய தொழில்துறையில் முன்னேற்றம் காண்பதற்கும் ஜிடி புரோக்கர்ஸில் இணைந்து கொள்ளலாம். 416-528-1407. குணா துரை சிங்கம் 416-528-1407.
2: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் லாக் ஆன் டு ஈஸ்ட்

0: 8:52.
1: எப்பொழுதும் கேளுங்கள்
2: ஸ்காம்ப்ரோவில் சரவணபவன். மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கு பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்ட

0: குட் சர்வீஸ் ஒர்க்கர் கோர்ஸ் ஆரம்பிக்கின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 437-784-6664.
1: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
2: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66519, 6477-66519. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66519.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்சர் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99, மில்க் பாய்லர், இட்லி சட்டி, அப்பச்சட்டி அனைத்து மலிவு விலைகளில். ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் Textiles, 3031 Markham Road, Unit 38, Chandramolishwarar Alayam, Arake, 416-492-7973.
4: Easy at tune manunga, East FM 102.7. East FM 102.7.
0: அளிக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களை, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு அழகான ஆரம்பம் இந்த காலை வழியில் ஈஸ்டெஃபம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 102 தசமேழு அலைவரிசையின் ஊடாக ஈஸ்டெஃபம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நீங்கள் தொடர்ச்சியாகவே மது நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். காலை 9:12 வரைக்கும் இன்றைய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. இந்த நிகழ்ச்சிக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் ஜூலை மாதத்தின் 23 திகதி வியாழக்கிழமையின் காலை பொழுது. இன்றைய நாள் ஜூலை 23 திகதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்றனர்கள் அனைவருக்கும் ஈஸ்டெஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அமைந்து முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாள் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளே இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்டெஃப்எம் மோடு.

தகதித்ததின்

9:06 நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் நாங்களும் ஒரு முக்கியமான சிந்தனையையும் பார்க்கலாம். ஆமையை ரோட்டில் விட்டு அதன் வேகத்தை குறை கூறுவது பழக்கம். ஆனால் அதை நீரில் விட்டால் நம்மால் அதை பிடிக்க முடியுமா? இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் எல்லோரும் வல்லவர்களே என்பதை அழகாக இந்த சிந்தனையை சொல்லுகின்றது. நாங்கள் சரியான இடத்தை தெரிவு செய்துதான் எங்களது திறமைகளை வெளிப்படுத்தியாக வேண்டும். அதற்கான அந்த மேடைகளை அல்லது அதற்கான அந்த களத்தையும் கூட நாங்கள் சரியாக அமைத்துக் கொள்ளுதல் மிக அவசியம் ஆகின்றது. எங்களது திறமை ஒரு சில இடங்களில் வெளிப்படுத்தப்படாவிட்டால் அல்லது அதை மற்றவர்கள் வந்து அடையாளப்படுத்தாவிட்டால், அதற்கான அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. சரியான ஒரு நேரம், சரியான ஒரு இடம், ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வந்து சேரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர் முயற்சிகளை செய்வதுதான் அவசியம் ஆகின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு விதமான பலம் இருக்கும். எல்லோருக்கும் எல்லா இடத்திலும் மிக திறமையாக செயற்படக்கூடிய ஆற்றல் இருக்கப் போவதில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தான் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கான அந்த களம் அமைகின்ற அந்த காலம் வரைக்கும் அல்லது அந்த இடம் எங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெறக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் காத்திருத்தல் என்பது மிக அவசியம் ஆகின்றது. பொறுமையோடு தொடர்ச்சியாக நாங்கள் முயற்சிக்கின்ற போது அது எந்த சரியான இடம் என்று சொல்லி நாங்கள் கண்டுகொள்ளலாம். வாழ்க்கை அதற்கான வாய்ப்புகளை வழங்கும். அதை நாங்கள் சரியாக இனம் கண்டுகொண்டுதான் அதை முன்னேற்றமாக மாற்றி கொள்ளுதல் மிக மிக அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே என்று சொல்லியும் கூட நாங்கள் தொடர்ந்து சொல்லுவோம். அதே மாதிரி தான் எல்லோரும் வல்லவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கான அந்த சரியான இடம் அமைதல் என்பது அவசியம் ஆகின்றது என்பது தொடர்பாகத்தான் இந்த சிந்தனை சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஒரு சில இடங்கள் சரியாக அமையாமல் போகலாம். எனவே அந்த நேரத்தில் அவர்களை நாங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. அவர்களும் கூட இன்னும் ஒரு விதத்தில் இன்னும் ஒரு இடத்தில் சிறந்தவர்களாக தங்களை நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி அவர்களது தனித்திறமைகளையும் கூட நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுதலும் கூட மிக மிக அவசியமாகின்றது என்பது தொடர்பான ஒரு கருத்தையும் இந்த சிந்தனை எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு ஆரம்பம் நேற்றைக்கு வந்து ஜூலை மாதத்தின் நிறைவு பகுதியில் வரக்கூடிய ஒரு நாள் மாதிரியாக அந்த வெப்பநிலையை பொறுத்தளவில் இல்லை. இரவு பொழுதில் எல்லாம் சற்று குளிரையும் கூட நாங்கள் சந்தித்திருந்தோம். ஒரு குளிர்மையான ஒரு பகல் பொழுதைத்தான் நேற்றைக்கு நாங்கள் அனுபவித்திருந்தோம். இன்றைக்கு என்று சொல்லி பார்த்தால் சற்று முன்னேற்றம் நேற்றைய நாளிலும் பார்க்க இருக்கும். இந்த கோடை காலத்தில் அதிக வெப்பம் இல்லாத ஒரு நாளாகத்தான் இன்று வியாழக்கிழமை தொடர்ந்து இருக்கப் போகின்றது. காலை பொழுது இந்த வேளையில் 16:16 உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இன்றைக்கு மிக அதிகமான வெளிச்சம் நிறைந்த பகல் பொழுதை தான் எதிர்பார்க்கலாம். பிற்பகல் வேளையில் கொஞ்சம் முகில் அங்கே இங்கே இருந்தாலும் கூட அதிக வெளிச்சத்துடன் தான் பகல் வேளை இருக்கும். 24 வரை வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் கூட இன்றைய கூடிய உடல்நிலை தொடர்பான தகவல்களையும் தந்திருக்கின்றார்கள். இரவு பொழுதில் 15:15 நாங்கள் உணரப்போகின்றோம். சூரியஸ்தமனம் என்று 8:50 நடக்கும் என்பது தொடர்பான எதிர்வு கூறல்களும் கூட தரப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாளைய நாள் வெளிச்சத்துடன் தான் இருக்கும். அதிக வெளிச்சத்தை தான் நாளைக்கும் நாங்கள் காணலாம். 25 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 28 உணரப்போகின்றோம். எனவே ஒரு நல்ல வெளிச்சமான வெள்ளிக்கிழமையை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் வந்து ஜூலை மாதத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வார இறுதியாக இருக்கும். அதற்கு பிறகு அடுத்த வாரம் அதனோடு அந்த புதிய மாதத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் ஆகஸ்டே. எனவே ஜூலை நிறைவான வார இறுதியாக கூட இந்த வார இறுதி அமைய போகின்றது. நாளைக்கு சனிக்கிழமை மணிக்கும் நாளை மறுதினம் சனிக்கிழமை 25:31 வரை உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் வெளிச்சம் முகில் இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. 26 வெப்பநிலை 33 வரை உணரக்கூடியதாக இருக்கும். திங்கட்கிழமை மழையை தரலாம். காலையிலிருந்தே தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் எதிர்வு கூறப்படுகின்றன. காலை பொழுதில் 4 மில்லிமீட்டர், மதிய வேளையிலும் கூட 2-4 மில்லிமீட்டர் என்று சொல்லி மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. திங்கட்கிழமை சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் சற்று குறைவாகவே சொல்லப்படுகின்றன. 26 வெப்பநிலை 33 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். அடுத்த செவ்வாய் 25:31 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கும். அடுத்த புதன் சூரிய வெளிச்சம் அதிகம் இருக்கக்கூடிய நாள். 24 வெப்பநிலை 27 வரை உணரப்போகின்றோம் என்பது தொடர்பாகவும் தொடர்ந்து வருகின்ற நாட்களில் இருக்கக்கூடிய நிலைமைகளை பகிர்ந்து கொள்கின்றோம். 9:10 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: music on your favorite station. 102.7.
1: It's East FM. ஃபார்முலா ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 தேதி வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862, 416-997-3862, அல்லது 416-754-8881, 416-754-8881.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
4: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோற்சவ விஞ்ஞாபனம் 2026, ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்ச் ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479899643.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட், யூனிட் 5A, பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜி ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
1: 416-900-4599.
0: The station with the best music.
8: It's East FM.
9: It's East FM.
0: Feel the power. Feel the bass. 102.7 FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 9:24 இருக்கிறது. வியாழக்கிழமையின் காலை வேளை இந்த பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை நாங்கள் பார்க்கலாம். 401 வெஸ்ட் பவுண்டில் டிவிபிஐ அண்மித்த பகுதியில் தான் தாமதங்கள் தொடங்குகிறது. பர்ஷ்மவுண்ட் ரோட் பகுதியிலிருந்து குறைந்த வாகன நெரிசல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன. டிவிபிஐ அண்மித்த பகுதியில் இருந்து பேவியூ வரைக்கும் கலெக்டர்ஸ் வந்து அதிகமான வாகன நெரிசல்களை கொண்டிருக்கின்றது. டிவிபி தாண்டிய இடங்கள் வரைக்கும் எக்ஸ்பிரஸிலும் கூட வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாகவே இருக்கின்றது. அதுக்கு பிறகு சற்று தனிந்த நிலையை நீங்கள் எக்ஸ்பிரஸில் எதிர்பார்க்கலாம். ஆனால் கலெக்டர்ஸ் பேவியூ வரைக்குமே அதிக தாமதங்களை கொண்டிருக்கின்றது. அதன் பின்பு சற்று தனிந்தாலும் யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட மீண்டும் தாமதங்கள் கலெக்டர்ஸில் உயர்கின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. தொடர்ச்சியாக பயணிக்கின்ற போது கீழ் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னர் மீண்டும் தாமத நிலைமைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஹைவே 400 தாண்டிய இடங்களிலும் கலெக்டர்ஸில் தான் தாமதங்கள் மிக அதிகமாகவே கிப்ளிங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தென்படுகின்றன. எக்ஸ்பிரஸ் வந்து குறைந்த தாமதங்களோடு தொடர்ந்து நகர்கின்றது மார்ட்டின் க்ரோ ரோட் வரைக்கும் என்பது தொடர்பாகவும் 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பகிர்ந்து கொள்கின்றோம். ஈஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து தாமதங்கள் தொடங்குகின்றன. தொடர்ச்சியாக கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் குறைவான வாகன நெரிசல்கள் தொடர்ந்து எதிர்கொள்ளப்படுகின்றது. பேவியூ பகுதியிலும் கூட கலெக்டர்ஸில் வந்து தாமதங்கள் உயர்கின்றது. அதன் பின்பு குறைவான தாமதங்களை தொடர்ந்து டிவிபி வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் தென்படுகின்றன. டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்தாலும் எக்லிங்டனில் இருந்து பேவியூ வரைக்கும் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. எக்லிங்டன் பகுதியில் இருந்து டிவிபி நோர்த் பவுண்டிலும் தாமதங்கள் சற்று தென்படுகின்றன. யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் 404 பார்த்தால் வழக்கத்திலும் பார்க்க குறைவான வாகன நெரிசல்கள் தான் நிலவுகின்றது. ஷெப்பர்டை அண்மித்த பகுதியில் இருந்து 401 வரைக்கும் அதிகமான தாமதங்கள் 404 சவுத் பவுண்டில் இந்த வேளையில் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமையும் கூட காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள அல்பர்ட் கேம்பல் ஸ்குவேரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விபரம் அறிய அனைவரும் பின்வரும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அளிக்கவும். 4374139301 4374139301 64 9174218 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சம்மர் காலப்பகுதி, நாங்கள் வந்து பீச்சுக்கு போகுது மாதிரி இந்த கொட்டேஜஸையும் கூட நாடி செல்வோம். ஆன்டாரியோவில் வந்து இந்த கொட்டேஜஸ் என்று சொல்லிச்சுனால் அதுக்கு மிக பிரபலமாக இடமாக இந்த மஸ்கோகா பகுதி வந்து காணப்படுகின்ற நிலையில் நேற்றைய தினம் ஆன்டாரியோவின் என்வாயர்மெண்ட் மினிஸ்டர் ஒரு முக்கியமான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மஸ்கோகா பகுதிக்கு இந்த காட்டேஜிங்குக்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு காட்டுத்தீ பரவல் அபாயம் இருக்கின்றமை தொடர்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பைத்தான் இப்போது விடுத்திருக்கின்றார்கள். இந்த காட்டுத்தீ தொடர்பாக நீங்கள் அலட்சியமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லியும் கூட வலியுறுத்தப்பட்டிருக்கின்ற செய்தியையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்டாரியோ மினிஸ்டர் ஆஃப் என்வாயர்மெண்ட் டோட் மெக்கார்த்தி இவர் வந்து இந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றார். நேற்று புதன்கிழமை வந்து இந்த மஸ்கோகா பகுதியில் ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கக்கூடிய ஓனர்ஸ் அவர்களுக்கான ஒரு சில தகவல்களையும் கூட அவர் பகிர்ந்திருப்பதை காண முடிகின்றது. உங்களது இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து தங்க வருபவர்கள் தொடர்பான பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்பது தொடர்பாகவும் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஃபயர் ரிஸ்க் இருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பாக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுதல் அவசியம். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மரங்கள் தாவரங்கள் அந்த வெஜிடேஷன் வந்து அதிக வறட்சித்தன்மை இல்லாத நிலையில் இருக்கின்றதா என்பது தொடர்பாக உறுதிப்படுத்திக் கொள்ளுதல் அவசியம். அதே நேரம் இந்த ஃபயர் அசிஸ்டன்ட் பில்டிங் மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி இருக்கின்றமை தொடர்பான உறுதிப்படுத்தலும் கூட அங்கு தேவைப்படுகின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் ஒரு வீட்டில் ஒரு தீயொன்று ஏற்படுகின்ற போது அதனை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பாதுகாப்பு உபகரணங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பாக எல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுதலும் கூட அவசியமாகின்றது. நார்தர்ன் ஒன்டாரியோ அதன் பல இடங்களிலும் கூட காட்டுத்தீ பரவல் தொடர்ந்து நீடிக்கின்ற நிலையில் தான் இந்த மஸ்கோகா பகுதிக்கான உடனடி அபாயம் எதுவும் இல்லை என்று சொன்னாலும் இந்த ட்ரை சீசன் அங்கும் தொடர்வதன் காரணமாக ஜூலை மாதம் நிறைவாக இருந்தாலும் கூட ஆகஸ்ட் மாதத்திலும் கூட அதிகம் பேர் இந்த கொட்டேஜஸை நாடி
செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற நிலையில்தான் இப்போது இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்ற செய்தியையும் கூட பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நார்த் வெஸ்டர்ன் ஒன்டாரியோ என்று சொல்லி பார்த்தால் 146 ஆக்டிவ் வயலண்ட் ஃபயர்ஸ் வந்து எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை காணப்படுகின்றதாம். 53 வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தொடர்ந்து எரிந்து வருகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். அதே நேரம் அதிகம் காடுத்து எரியக்கூடிய ஒரு ரீஜனாக தண்டபே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கட்டுக்கடங்காத நிலையில் பல இடங்களிலும் அந்த பகுதியில் தீ பரவியிருப்பதன் காரணமாக 318,000 அதிகமான ஹெக்டேர்ஸ் ஆஃப் நிலப்பரப்பு வந்து இந்த காட்டுத்தீ பரவியிருக்கக்கூடிய இடமாக இப்போது மாறியிருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் எங்கு செல்லுகின்றீர்கள், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அபாயம் என்ன என்பது தொடர்பாக அதிக கவனத்தை கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் வந்து இந்த கேம்பிங் காட்டேஜிங் ஏதாவது செல்லுகின்ற போது அங்கு வந்து தீயை மூட்டி எங்களுக்கான உணவை தயாரிப்பதற்கெல்லாம் முற்படுவோம். எனவே அந்த இடங்களில் அதற்கான அனுமதி இருக்கின்றதா என்று சொல்லலாம் நாங்கள் பார்த்து கொள்ளுதல் அவசியம். அதிக வறண்ட இடங்களில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகள் அந்த பகுதியில் தீப்பரவல் ஏற்படுவதற்கான வாய்ப்பை வழங்கும் ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல் அவசியமாகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:31 ஆகியிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: All My Blinds சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
2: கோடை வெயிலை Ajax மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவ் உடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 free oil changers. Limited stock மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
3: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் July 12 ஞாயிறு காலை கொடியேற்றம். July 14 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம். July 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம். 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா. 26 ஞாயிறு காலை தீர்த்தம். 27 திங்கள் மாலை பூங்காவனம், ஐயனார் திருக்கல்யாணம். 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 Middlefield Road, Scarborough. 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
6: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை, சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் ஸ்கார்போரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, Scarborough. Pharmacy and Mechanical Sandipil. 416-731-7044. Celesi.ca.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM. 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:44 ஆகியிருக்கின்றது. இந்த இனிய காலை வேளையில் ஒரு சிந்தனை கதை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் இது ஒருவரது வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கின்ற உண்மை சம்பவம், சிறு வயதில் நிகழ்ந்த அந்த சம்பவம். அவர் எப்படிப்பட்ட ஒரு சாதனை மனிதராக அல்லது ஒரு அறம்மிக்க மனிதராக மாற்றியிருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்படுகின்ற ஒரு கதை. அப்துல் கலாம் அவர் தொடர்பாக பல்வேறுபட்ட சிந்தனைகளை நாங்கள் தொடர்ந்து சொல்லி வருகின்றோம். அவர் தொடர்பாக பல விடயங்கள் பகிரப்படுகின்றது. அவரது ஒவ்வொரு பேச்சும் அல்லது ஒவ்வொரு நடத்தையும் சரி, மற்றவர்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருப்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று. எனவே அவரது வாழ்க்கையில் நடந்திருக்கின்ற ஒரு சம்பவம் தொடர்பாகத்தான் இங்கு பகிரப்படுகின்றது. அவருக்கு அப்போது 11 வயதாக இருக்கின்றதாம். ஒரு நாள் திடீரென்று அவருக்கு பலத்த அடி விழுகின்றது. அடி விழுந்த கன்னத்தை தடவியபடி அசையாமல் நிற்கின்றார் அப்துல் கலாம். அப்துல் கலாமை அடித்தவர் அவரது தந்தை தான். எதற்காக என்று சொல்லி நீங்களும் கேட்கலாம். இந்த ஒரு சம்பவம் தொடர்பாக அப்துல் கலாம் அவரது ஒரு நேர்காணல் ஒன்றில் பகிர்ந்திருக்கின்றார். எனது தந்தை ராமேஸ்வரத்திற்கு நாட்டாமையாக நியமிக்கப்பட்ட காலத்தில் எனக்கு 11 வயது. ஒரு நாள் எனது தந்தை தொழுகைக்காக மசூதிக்கு சென்று விட்டார். அந்த நேரத்திலே ஊரில் இருக்கின்ற ஒருவர் ஒரு தாம்பாளத்தட்டில் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து அப்பாவிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார். நான் அவரிடம் சொல்லுகின்றேன், அப்பா தொழுகைக்கு சென்று விட்டார் என்று சொல்லி. எனவே அம்மாவை கூப்பிடுங்கள் என்று சொன்னபோது அம்மாவை பார்த்தேன், அம்மாவும் கூட வீட்டில் தொழுகையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்று சொல்லி நான் காண்கின்றேன். அதை வந்து அந்த மனிதரிடம் சொல்லுகின்றேன். இப்போது அந்த மனிதர் யோசிக்கின்ற போது நான் அந்த மனிதரிடம் மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்கள் கொண்டு வந்ததை இங்கே வைத்துவிட்டு செல்லுங்கள், அப்பா வந்தவுடன் நான் சொல்லிவிடுகின்றேன் என்று சொல்லி சாதாரணமாகத்தான் சொன்னேன். அந்த மனிதரும் நான் சொன்னது போலவே செய்து அந்த தட்டை அங்கே வைத்துவிட்டு சென்று விடுகின்றார். வீட்டிற்கு அப்பா வருகின்றார். அப்பா வந்ததும் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு தாம்பாள தட்டை பார்க்கின்றார். அவருக்கு சற்று அதிர்ச்சியாக இருக்கின்றது. என்னை பார்க்கின்றார். நடந்ததை தெரிந்து கொள்வதற்கு நான் அப்பாவிடம் நடந்ததை விபரமாக சொல்லுகின்றேன். அவ்வளவுதான், அப்பா என்னை பளார் என்று சொல்லி அடிக்கின்றார். அதுக்கு பிறகு சற்று நேரம் கழித்து என்னை அருகில் அழைத்து ஒரு அறிவுரையை எனக்கு சொல்லுகின்றார். பதவியில் இருப்பவர்கள் பரிசு பொருளாக யார் எதை கொடுத்தாலும் வாங்கவே கூடாது, அது பாவமான ஒரு செயலாகும். பதவியில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் பரிசு தருவது வேறு எதையோ ஒன்றை எதிர்பார்த்து தான் என்று சொல்லி அப்பா எனக்கு எடுத்து சொல்லுகின்றார். கள்ளமில்லாத மகனின் மனதில் பதியும்படி கலாமின் அப்பா சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த சின்ன வயதில் சிறுவன் கலாமின் உள்ளத்தில் சிற்றுளியால் செதுக்கிய கல்வெட்டாக பதிந்து போகின்றது. சிறுவன் வளர்ந்து பெரியவர் ஆகின்றார். இந்திய நாட்டின் ஜனாதிபதியும் ஆகியிருக்கின்றார். அந்த ஜனாதிபதி பதவிக்காலம் முடிந்து அந்த ஜனாதிபதி மாளிகையை விட்டு அவர் வெளியேறுகின்ற போது பலரது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் அப்துல் கலாமின் காதுகளில் வந்து விழுந்தாலும் சிறு வயதில் கலாமின் அப்பா சொன்ன சில வார்த்தைகள் மட்டுமே அந்த வேளையில் அவரது காதுகளில் தாரக மந்திரமாக தனித்து ஒலித்திருக்கும். இறைவன் ஒருவரை ஒரு பதவியில் நியமிக்கின்றார் என்று சொன்னால் அவருக்கான அனைத்தையும் அந்த பொழுதில் இறைவனை கொடுத்து விடுகின்றார் என்றுதான் அர்த்தமாகின்றது. அதையும் விட மேலாக மனிதர்கள் வேறு ஏதாவது எடுத்து வந்து கொடுத்தால் அது தவறான வழியில் வந்திருக்கக்கூடிய ஆதாயம் என்று சொல்லி புரிந்து கொள் என்று சொல்லி அவரது தந்தை சொன்ன அந்த வார்த்தைகளை தொடர்ச்சியாகவே மனதில் நிறுத்தி அவர் அந்த ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறுகின்ற போது தான் அந்த மாளிகைக்குள்ளே வருகின்ற போது கொண்டு வந்த 2 சூட்கேஸுடன் அவர் அந்த மாளிகையை விட்டு புறப்படுகின்றார். பதவியில் இருந்தபோது தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பரிசு பொருட்கள் அல்லது பதவிக்காலத்தில் தான் அனுபவிக்கக்கூடியதாக தனக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அத்தனையையும் அந்த மாளிகையிலேயே விட்டுவிட்டு தான் வரும்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த உடைகள் பொருட்கள் அவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அவர் அந்த மாளிகையிலிருந்து கிளம்புகின்றார் என்று சொல்லி அவரது வரலாற்றை நாங்கள் பல வழிகளில் படிக்கின்றோம். ஒரு மனிதர் வந்து சிறந்த நேர்மை மிக்க மனிதராக வாழ்வதற்கான ஆரம்ப விதைகள் சிறு வயதிலேயே அவர்களது மனதில் விதைக்கப்படுதல் என்பது அவசியம் ஆகின்றது. ஒரு தந்தையோ அல்லது தாயோ தனது பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் நல்ல ஒழுக்கத்தையும் விட சிறந்த அன்பளிப்பை வழங்கவே முடியாது என்பது தொடர்பாக அழகான இந்த சிந்தனை பகிர்வு முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுகின்றது. 9:49 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: பாட்டு நாலு விஷயம் Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹைஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர்ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
3: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் Solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: MJS Gold House.
6: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
5: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
6: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
5: MJS Gold House.
6: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
3: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0462-0
7: எஃப்எம்

நேரம் இப்பொழுது காலை 10:03 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை இப்பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8-4-1-2-1-2 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். 18 வெப்பநிலை போது 18 உணர்கின்றோம். இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வு அதிக வெப்பத்தை தராததாக இருக்கும். 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 26°C நாங்கள் உணரப்போகின்றோம். ஆனால் நேற்றிலும் பார்க்க சற்று முன்னேற்றம் இருக்கும். 15 இரவின் வெப்பநிலை 15 இரவில் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் தொடர்ந்து இருப்பதற்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. 8:50 இன்று சூரிய அஸ்தமனமும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமையும் கூட மிக வெளிச்சமான ஒரு பகல் பொழுதோடு தான் இருக்கும். 25 வெப்பநிலை 28 வரை நாங்கள் உடல்நிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். நாளைய நாளில் வீக்கெண்ட் என்று சொல்லி பார்த்தால் ஜூலை மாதத்தின் நிறைவான ஒரு வார இறுதி. சனிக்கிழமை ஜூலை 25 சூரிய வெளிச்சம் முகிலும் அடைந்திருக்கும். 25 வெப்பநிலை 31 வரை உணர இருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 26-33°C உடல்நிலையாக இருக்கும். சூரிய வெளிச்சம் தான் பிரதானமாக அன்று நிறைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றன. மதிய வேளை கொஞ்சம் மழை தூரலாக வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது, குறைந்த அளவில் தான். அடுத்த திங்கள் மழை நாளாக இருக்கலாம். காலையிலிருந்தே தண்டர் ஸ்டோமுக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து சொல்லப்படுகின்றன. இரவு வரைக்குமே தொடர்ச்சியாகவே ஒரு 3 mm அல்லது 4 mm மழை இருக்கலாம். வருகின்ற திங்கள் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியம் குறைவு. 26 வெப்பநிலை 33 வரை உணரக்கூடியதாக இருக்கும். அடுத்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை 25-31 உணரப்படும். சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த புதன்கிழமை 24-27 வரை உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலோடும் இருக்கும் புதன்கிழமை. அடுத்த வியாழனும் கூட வெயில்தான். அதிகளவில் வெப்பநிலை உயர்வை நாங்கள் சந்திக்க தேவையில்லை. அடுத்த வாரத்தில் அதாவது அதிக வெப்பம் ஒரு 40 தொடக்கூடிய உடல்நிலை உயர்வு எல்லாம் இல்லாமல் தான் அடுத்த வாரத்திலும் கூட இருக்க போன்றது. ஜூலையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு வாரமாகவும் கூட அடுத்த வாரம் இருக்கின்றது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். காலை 10:05 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அணுசக்தி ஒப்பந்தம் இப்போது ஒரு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் அங்கீகரிக்கப்படும் என்பது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். நேற்று இது தொடர்பான அறிவிப்பு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஆனால் இந்த சிறப்புமிக்க அணுசக்தி ஒப்பந்தம் இஸ்ரேல் அரசை அங்கீகரிக்கக்கூடிய இப்ராஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா இணைவதை பொறுத்தது என்று சொல்லித்தான் இப்போது அடுத்த ஒரு தகவலை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பகிர்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இராணுவத்திற்கான பயன்பாடு அல்லாமல் சிவில் நியூக்ளியர் டீலாகத்தான் இந்த டீல் இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். நான் மிலிட்டரி யூஸ் அதற்காகத்தான் இது அப்ரூவ் பண்ணப்படுகின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது இந்த மெட்டீரியலை வந்து என்ரிச்மெண்ட் செய்ய போவதில்லை என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது செறிவூட்டப்படாத யுரேனிய பயன்பாடுதான் இங்கு அங்கீகரிக்கப்படும் என்பதைத்தான் நாங்கள் அதிலிருந்து புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் வெற்றிகரமான இந்த இப்ராஹாம் உடன்படிக்கையில் சவுதி அரேபியா இணைவதை பொறுத்ததுதான் இந்த ஒப்பந்தத்தின் அமுலாக்கம் என்று சொல்லியும் கூட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்கின்றார் என்பதைத்தான் சொல்ல முடிகின்றது. ஏற்கனவே நிலை இல்லாமல் மோதல் போரெல்லாம் நீடிக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இந்த மாதிரியான ஒரு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்படுவது எதிர்காலத்தில் அணு ஆயுத பெருக்கத்திற்கு வழிவகுக்கக்கூடும் என்று சொல்லி நேற்றைய தினம் இந்த தகவல் அமெரிக்கா தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டதை தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் பகிரப்பட்டிருந்தன. அதுக்கு பிறகுதான் அமெரிக்க அதிபர் இந்த ஒரு நிபந்தனையுடன் கூடிய ஒப்புதல் தொடர்பான விவரங்களை வெளியிட்டிருக்கின்றார். பாலஸ்தீன அரசு நிறுவப்படாவிட்டால் இஸ்ரேலை தாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொல்லி சவுதி அரேபியா ஏற்கனவே தெரிவித்திருந்தது. எனவே அந்த ஒரு கருத்து தான் இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனை இப்போது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கி இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் தொடர்பான முதற்கட்ட தகவல்கள் வெளியிடப்பட்டதை தொடர்ந்தே இஸ்ரேலிய அதிகாரிகள் வந்து அதற்கான எதிர்ப்பையும் கூட வெளியிட்டிருந்தார்கள். எனவே அதெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் இந்த மாதிரியான ஒரு சில நிபந்தனைகள் தொடர்பான விவரங்களையும் வெளியிட்டிருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த இப்ராஹாம்
அக்கோர்ட்ஸ் என்று சொல்லி பார்த்தால், உடன்படிக்கை என்று சொல்லி பார்த்தால், இது வந்து 2020 அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருந்தபோது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஒரு உடன்படிக்கை என்பதை தான் இங்கு சொல்லலாம். இஸ்ரேலுக்கும் ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் ஆகிய இரண்டு அரபு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இயல்பாக்கத்தை உறுதி செய்தது இந்த அப்ரஹாம் உடன்படிக்கை. அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் 2020 மத்தியஸ்தம் வகித்திருக்கின்றார் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். இந்த நாடுகளை தாண்டி சூடான், மொரோக்கோ, கஜாக்ஸ்தான் போன்ற நாடுகளும் கூட அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்த முடிகின்றது. எனவே இந்த நிலையில் தான் சவுதி அரேபியா இந்த உடன்படிக்கை நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அதனுடன் தாங்கள் அந்த அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பான அமலாக்கத்தை கொண்டு வருகின்றோம் என்று சொல்லித்தான் அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு சவுதி அரேபியா இதுவரைக்கும் பதில் அளிக்கவில்லை என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. நேற்று புதன்கிழமை கையொப்பமிட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தம் சவுதி அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு சிறந்த அணுகலை வழங்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு அமைதியான அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தமாகத்தான் இந்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்காவின் எனர்ஜி டிபார்ட்மெண்டினால் விவரிக்கப்பட்டிருப்பதையும் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேலிய பல மாத கால மோதலின் மையமாக இந்த அணுசக்தி பிரச்சினை தான் இருந்து வருகின்றது என்பதையும் கூறக்கூடியதாக இருக்கின்றது. சவுதி அரேபியாவின் இப்போதைய ஆட்சியாளராக இருக்கக்கூடிய கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மான் 2018 ஒரு நேர்காணலிலே முக்கியமான ஒரு தகவலை இந்த அணுசக்தி விடயம் தொடர்பாக பகிர்ந்திருந்தார். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், ஈரான் வந்து அணுகுண்டை உருவாக்கினால் நாங்களும் கூடிய விரைவில் அதனை பின்பற்றுவோம் என்று சொல்லி 2018 முகமது பின் சல்மான் கூறியிருக்கின்றமை தொடர்பான மறுபதிவுகளும் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த அமெரிக்க சவுதி அரேபியா இடையிலான இந்த ஒப்பந்தம் தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையிலே பார்த்தால் அது மின் உற்பத்தி நிலையங்களுக்கு எரிபொருளாகவும் அணுகுண்டுகளை தயாரிக்கவும் பயன்படக்கூடும் என்று சொல்லித்தான் அமெரிக்க ஊடகங்கள் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தன. ஆனாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்துக்களை மறுப்பதாகத்தான் அதுக்கு பிறகு வெளியிடப்பட்டிருக்கின்ற தகவல்களின் அடிப்படையில் கூறக்கூடியதாக இருக்கின்றது. இருந்தாலும் இப்போது இந்த ஒப்பந்தம் பரிசீலனைக்காக அமெரிக்க காங்கிரஸுக்கு அனுப்பப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க அரசியல் தரப்பு என்று சொல்லி பார்த்தால் சட்டம் இயற்றுபவர்கள் இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டாலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிதான் அமெரிக்காவின் அப்பர் அண்ட் லோவர் சேம்பர்ஸை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கின்றது. எனவே எதிர்ப்பாளர்கள் தங்களது எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தாலும் கூட அந்த எதிர்ப்பை உறுதிப்படுத்துவதற்கான வாக்குகள் அவர்களுக்கு இருப்பதாக தென்படவில்லை என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2026 ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற குளோபல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இன்வென்டரி, அதன் அடிப்படையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இப்போது அமெரிக்காவிலும் பார்க்க ரஷ்யா தானாம் அதிகமான அணு ஆயுத போர் ஆயுதங்களை வைத்திருக்கின்றது. ரஷ்யாவிடம் 5420 வார்ஹெட்ஸ் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது, நியூக்ளியர் வெப்பன்ஸ். அடுத்த நிலையில் தான் அமெரிக்கா 5042 என்று சொல்லி இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது. மூன்றாவது இடத்தை பொறுத்தளவில் 620 நியூக்ளியர் வெப்பன்ஸோடு சைனா இருக்கின்றதாம். பிரான்ஸை பொறுத்தளவில் அது 4வது இடத்தில் இருக்கின்றது, 370. யூகே வந்து 225. இந்தியா 190. பாகிஸ்தான் 170. இஸ்ரேல் 90. நார்த் கொரியா 60 என்று சொல்லி இந்த குளோபல் நியூக்ளியர் வார்ஹெட்ஸ் இன்வென்டரியும் கூட ஜனவரி 2026 வெளியிடப்பட்டிருக்கின்றது. இது வந்து ஒரு எஸ்டிமேட்டட் இன்வென்டரி என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 10:12 இருக்கின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: ஸ்கார்பரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
6: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
7: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், ரெசிடென்சியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் ரெப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656, 416-908-5656.
8: Your favorite music on your favorite station, 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:24 ஆகியிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்தில் இல்லாத அளவுக்கு இலங்கை இப்போது மிக மோசமான டெங்கு பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான முக்கியமான ஒரு சில தகவல்களைத்தான் இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த நிலையில் டெங்குவின் தாக்கம் அதிகரித்திருக்கின்ற இந்த நிலையில் இலங்கையில் வந்திருக்கக்கூடிய வீடுகள் அல்லது கட்டிடங்களின் கூரைகள் மற்றும் இந்த நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய வெவ்வேறு இடங்களில் தேங்கி நிற்கும் நீர்ப்பகுதிகளை கண்டறிவதற்கு இப்போது வந்து அங்கு மிலிட்டரி ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த வருடத்தில் இதுவரைக்கும் 56 பேர் வந்து இந்த டெங்கு நோயின் தாக்கத்தினால் உயிரிழந்திருக்கின்றார்கள். 77,000 பேர் வந்து டெங்கு நோய் ஏற்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த உயிரிழப்புகளிலும் சரி, இந்த தொற்றுகளிலும் சரி, அரைவாசிக்கும் அல்லது கால்வாசிக்கும் மேற்பட்ட அந்த கேசஸ் வந்து ஜூலை மாதத்தில் மட்டுமே பதிவாகி இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. டெங்கு ஃபீவர் என்று சொல்லி பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும், இது வந்து நுழம்புகளின் மூலமாகத்தான் மனிதர்களுக்கு பரவுகின்றது. டிராபிக்கல் கிளைமேட்ஸ் இருக்கக்கூடிய நாடுகளில் டெங்கு நோய் தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. வெப்பமண்டல காலநிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில்தான் டெங்கு நோய் பரவல் வந்து மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது. உலகெங்கிலும் இப்போது வெப்பநிலை உயர்ந்து வருவதன் காரணமாக இந்த நோயை பரப்பக்கூடிய இந்த நுழம்புகள் இப்போது இந்த டிராபிக்கல் கிளைமேட்ஸ் இல்லாத பகுதிகளுக்கும் கூட நகர்கின்றன என்பதும் இன்னும் ஒரு முக்கியமான தகவல். ஐரோப்பா மற்றும் இந்த மெடிட்ரேனியன் ரீஜன்ஸ் உட்பட புதிய பகுதிகளுக்குள் இந்த டெங்கு நோயை பரப்பக்கூடிய நுழம்புகளின் பரவல் அதிகரிக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதன் தரவுகளின் அடிப்படையிலே பார்த்தால் உலகளாவிய ரீதியில் இந்த டெங்கு நோய் தொடர்பாக பதிவான பாதிப்புகளின் எண்ணிக்கையை பார்க்கின்ற போது 2000 காலப்பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 500,000 இருந்ததாம் டெங்கு நோய் தாக்கத்திற்குள்ளானவர்களின் எண்ணிக்கை. அதே 2024 14.4 மில்லியனாக அந்த தொற்றுகளின் எண்ணிக்கை உயர்ந்திருக்கின்றது. இது வந்து குளோபல் ரிப்போர்ட்டட் கேசஸ், நம்பர் ஆஃப் குளோபல் ரிப்போர்ட்டட் கேசஸ் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பல மடங்கு தாக்கங்கள் இப்போது உயர்ந்திருப்பதைத்தான் இந்த எண்ணிக்கை காட்டுவதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. டெங்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த வைரல் ஃபீவரை பொறுத்தளவில் இது வந்து டெங்கு வைரஸினால் உருவாக்கப்படுகின்றது. மனிதர்களை கடிக்கக்கூடிய ஒரு தனித்த கொசுவினம் ஆண்டீஸ் மாஸ்கிட்டோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நுழம்புகள், ஆண்டீஸ் நுழம்புகள், அதன் காரணமாகத்தான் அது பரப்பப்படுகின்றது. இன்ஃபெக்டட் ஆண்டீஸ் மாஸ்கிட்டோஸ் தான் அது மனிதர்களை கடிக்கின்ற போது அந்த டெங்கு வைரஸ் எங்களது உடலுக்குள்ளே சென்று அந்த டெங்கு என்று சொல்லப்படுகின்ற வைரஸ் ஃபீவரை எங்களுக்கு உருவாக்குகின்றது. இந்த நுழம்புகள் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நீர்ப்பகுதிகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. சிறிய இடங்களாக இருந்தாலும் சரி, அவற்றுக்கான அந்த இனப்பெருக்கத்தை அது அங்கே செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா. சாதாரணமாக வாளிகளில் நீர் தேங்கியிருந்தாலோ அல்லது சிறிய அந்த பூச்சாடிகளோ அல்லது ஃப்ளவர் போட்டுக்கு கீழே வைக்கப்படக்கூடிய அந்த பிளேட்ஸோ போன்ற இடங்களே அதுக்கு போதுமானதாக இருக்கும். அங்கு நீர் தேங்கி இருந்தால் அங்கு அது இனப்பெருக்கம் செய்து பெரும் பரவல் அங்கு அந்த பகுதிகளில் ஏற்படுகின்றது. அதே நேரம் இந்த நுழம்புகள் வந்து பகல் நேரங்களில் அதிக சுறுசுறுப்போடு இருக்குமாம். பொதுவாக இந்த சூரியன் மறைந்தவுடன், அதாவது இந்த சன்செட் நிகழ்ந்ததுக்கு கொஞ்ச நேரத்திலும் அல்லது சூரியன் மறைகின்ற அந்த நேரத்திலும் அது மணிக்கும் சூரியன் உதயமாகி சற்று நேரத்துக்கு பிறகும் சூரியன் அஸ்தமிக்கின்ற அந்த நேரத்திலும் அதிகம் அவை மனிதர்களை கடிக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்கள் கூறப்பட்டிருக்கின்றது. டெங்கு காய்ச்சல் வரக்கூடிய ஒரு சிலருக்கு வந்து அறிகுறிகள் தோன்றுவதில்லை. ஆனால் அறிகுறிகள் தோன்றக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி பார்த்தால் ஆரம்பத்திலிருந்து ஹை ஃபீவர் இருக்கும், தலைவலி இருக்கும், மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின்ஸும் கூட அவர்களுக்கு ஏற்படும். நவுசியா, ரேஷஸ் போன்றவையும் கூட ஏற்படக்கூடியதாக இருக்கும். 1-2 இந்த நோய் தாக்கம் அவர்களிடம் இருக்கும். அதே நேரம் சிவிய கேசஸ் என்று சொல்லி பார்த்தால் இந்த மாதிரியான சிம்டம்ஸோடு அடுத்த கட்டமாக இன்டர்னல் ப்ளீடிங் அல்லது
உயிரிழப்பும் கூட ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இரண்டாவது தடவையாகவும் கூட இந்த டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளாகுவோருக்கு கடுமையான பாதிப்பு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கின்றதாம். இதுவரைக்கும் என்று சொல்லி பார்த்தால் இலங்கை போன்ற நாடுகளில் 4 ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் டெங்கு வைரஸ் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு தடவை எங்களுக்கு டெங்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அந்த மனிதர் அடுத்த தடவை அந்த ஸ்பெசிபிக் ஸ்ட்ரெயினுக்கு தான் அந்த உடலிலே நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் பாதுகாப்பு ஏற்பட்டிருக்கும். ஆனால் ஏனைய அந்த ஸ்ட்ரெயின் ஆஃப் த வைரஸின் காரணமாக அவருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதிலும் கொஞ்சம் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் அடுத்த தடவை அடுத்த ஸ்ட்ரெயினுக்கான அந்த ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்துவது என்பது சற்று கடினமானதாக இருக்கும். எனவே அவருக்கு அந்த பாதிப்பு வந்து அதிகம் ஏற்படக்கூடிய சாத்தியம்தான் இருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு மனிதருக்கு அந்த இம்யூனிட்டி வந்து வெவ்வேறு ஸ்ட்ரெயினுக்கான அந்த வைரஸிற்கு ஏற்படுவதில்லை என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இரண்டாவது தடவை அவர் தொற்றினை சந்திக்கின்ற போது அது அவருக்கு அதிக ஆபத்து மிக்கதாகவும் கூட இருக்கும் என்று சொல்லித்தான் இங்கு இந்த விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். இதுவரைக்குமே இந்த டெங்கு ஃபீவருக்கான யூனிவர்சல் வேக்சின் எதுவுமே இல்லை, ட்ரீட்மெண்ட்ஸ் தான் கொடுக்கப்படுகின்றது. இந்த பெயின் மேனேஜ்மெண்ட், அவற்றுக்கான மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கப்படுகின்றது. பாராசிட்டமால் போன்றவற்றின் மூலம் பலி நிவாரணம் தான் அங்கு கொடுக்கப்படுகின்றது. சிவியர் சிம்டம்ஸை வெளிப்படுத்துபவர்கள் வந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகளும் கூட வழங்கப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இலங்கையில் இப்போது இந்த டெங்கு தொற்று அதிகரித்திருப்பதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தால் கடந்த 2025 ஆண்டின் இறுதிப்பகுதியில், அதாவது நவம்பர் இறுதி டிசம்பர் மாதத்தில் வந்து இலங்கையை ஒரு பெரும் புயல் தாக்கி பலர் உயிரிழந்திருந்தார்கள். பல சொத்துக்கள் எல்லாமே இழக்கப்பட்டிருந்தன. மண் சரிவு போன்றவற்றிலும் கூட சிக்கி பலர் உயிரிழந்தமே எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எனவே அந்த புயல் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தில் பல்வேறுபட்ட இடங்களில் தேங்கியிருக்கக்கூடிய அந்த குப்பைகள் தான் இப்போது அந்த நுழைவுகளுக்கான புதிய ப்ரீடிங் கிரவுண்ட்ஸாக மாறியிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அரசாங்கம் வந்து இராணுவத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. ட்ரோன்ஸை பயன்படுத்தி வீடுகளின் அந்த கூரைகளை ஆராய்வதற்கும், அல்லது பாடசாலைகள், அது இருக்கக்கூடிய வளாகங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ஸ் போன்றவற்றை அவதானிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. அதே நேரம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அங்கு இந்த ஃபிசிக்கல் இன்ஸ்பெக்ஷனையும் கூட செய்கின்றார்களாம். இந்த நுழம்பு பரவக்கூடிய ஏதாவது வாய்ப்பு இருக்கின்றதா ஒவ்வொரு தனித்த இடங்களிலும் என்று சொல்லி அவர்கள் பரிசோதிக்கின்றார்கள் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 11,000 அந்த நுழம்புகள் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய இடங்கள் அகற்றப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அப்படிப்பட்ட இடங்களை கொண்டிருந்த ஒரு 4,000 மேற்பட்ட வளாகங்களுக்கான அபராதமும் கூட விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவல்களையும் கூட இங்கு வெளியிட்டிருக்கின்றார்கள். நாடு முழுவதுமே இந்த நோய் தொற்றுகள் பதிவாக இருந்தாலும் கொழும்பு மற்றும் அதனை சூழ இருக்கக்கூடிய ஏர்பன் ஏரியாஸ் போன்ற இடங்களில்தானாம் மிக அதிகமான தொற்றுகள் இப்போது உணரப்படுகின்றன என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்தந்த இடங்களில் நோய் பரவலை சமாளிப்பதற்கு மருத்துவமனைகளில் பெட்ஸ் எல்லாம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதார பணியாளர்கள் வந்து அதிக பணிச்சுமையால் தவிக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. 75% கேசஸ் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மிக வீரியம் மிக்க அந்த டெங்கு வகையோடு தொடர்பு கொண்டதாக காணப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இப்போது இலங்கையின் அதிகாரிகள் வந்து டெங்கு வேக்சினை உருவாக்குவதற்கும் கூட கவனம் செலுத்துகின்றார்களாம். ஆனாலும் கூட ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட தனித்த ஸ்ட்ரெயினுக்கான வேக்சினை உருவாக்குகின்றது போது ஏனைய ஸ்ட்ரெயின் ஆஃப் த வைரஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம், அங்கு அது ஒரு சிக்கலாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2017 கூட இலங்கையில் ஒரு ஹெவியான மான்சூன் ரெயினை தொடர்ந்து அதிக டெங்கு பரவல் ஏற்பட்டிருந்தது. ஒரு 450 அதிகமான மக்கள் வந்து அந்த காலத்திலே உயிரிழந்திருந்தார்கள் என்பதையும் இங்கு நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். டெங்கு என்று சொல்லி பார்த்தால் இது வந்து மோஸ்ட் காமன் எங்கே என்று சொல்லி பார்த்தால் ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் கிளைமேட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள், உலக அளவிலே இந்த மாதிரியான காலநிலை நிலவக்கூடிய பகுதிகளில்
டெங்கு தாக்கம் மிக மிக அதிகமாக இருக்கின்றது. வார்ம் டெம்பரேச்சர்ஸ் மற்றும் ஹை ஹியூமிடிட்டி போன்றவை தான் இந்த ஆண்டீஸ் மாஸ்கிட்டோஸ் வந்து பெரும் அளவுக்கு பரவுவதற்கான வாய்ப்பை உருவாக்குகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். உலக அளவில் என்று சொல்லி பார்த்தால் டெங்கு ஹாட்ஸ்பாட்ஸாக இன்னும் வெவ்வேறு இடங்கள் இருக்கின்றன. சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, லத்தீன் அமெரிக்கா, கரீபியன் போன்ற பகுதிகளும் கூட டெங்கு மிக அதிக அளவில் பரவக்கூடிய இடங்களாக காணப்படுகின்றன என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இந்த வெப்பநிலை உயர்வின் காரணமாக ஐரோப்பா மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகள் போன்ற புதிய பிராந்தியங்களுக்கும் கூட இந்த டெங்கு பரப்பக்கூடிய அந்த நுழம்புகள் ஊடுருவுகின்றன என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய நீண்ட பருவமழை காலம் அவற்றுக்கான இனப்பெருக்க வாய்ப்புகளை அதிகம் வழங்குகின்றது என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதன் தகவல்களின் அடிப்படையில் கடந்த 50 ஆண்டுகளில் டெங்கு பாதிப்பு வந்து 30 மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த டெங்கு நோயை உலகத்தின் முதல் 10 சுகாதார அச்சுறுத்தல்களில் ஒன்றாகவும் கூட WHO வகைப்படுத்தி இருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதி பேர் இப்போது அதிக ஆபத்தில் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. 10:35 ஈஸ்ட் FM-இன் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்பொழுதும்
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
2: மிடில் இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020
3: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்,
4: 416-461-6401.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st-2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிகச் சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸ் இன் சூப்பர் சென்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு செந்தமிழ் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026 416-321-6104.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ரிதம் 7 என்டர்டெயின்மென்ட் அல்டோனா குரூப் வழங்கும் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ.
3: மீனாட்சி மீனாட்சி
2: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு அனுராதா, ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். ஆகஸ்ட் 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா தி கானா கிங் லைவ் இன் டொரண்டோ. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை early bird சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
4: உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 647-980-4779 647-980-4779.
5: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் வழங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
8: பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே,
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
8: பூவே பூவே பெண் பூவே,
7: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
9: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
10: என்ன யோசினை,
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
13: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
14: எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

வியாழக்கிழமையின் காலை பொழுதில் ஈஸ்டஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஈஸ்டஃபம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்க முடியும். ஈஸ்டஃபம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டஃபம் தமிழ், யூடியூபில் ஈஸ்டஃபம் 102.7. எரிபொருள் விலைக்கு நான் போன்றதுன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து 1% விலை உயர்வை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். ஆனால் நாளைய நாளில் மாற்றமில்லாமல் இன்றைய அதே விலைதான் நீடிக்கும் என்பது

தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதை அனுபவிக்கின்றோம். 20 வெப்பநிலையாக இருக்கின்றது. இப்போது 20 நாங்கள் உணர்கின்றோம். தெளிவாக வானம் இருப்பதன் காரணமாக இன்று தொடர்ந்து வெளிச்சம் நிறைந்திருக்கும். 8:50 சூரிய அஸ்தமனம் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. 24 வரையே வெப்பநிலை உயர்வை எதிர்பார்க்கலாம். 26 டிகிரி செல்சியஸ் என்று நாங்கள் உணர்கின்ற ஒரு மித்தமான கூடிய உடல்நிலையாக இருக்கும். இரவு பொழுதில் 15 டிகிரி செல்சியஸை நாங்கள் இரவில் உணரக்கூடியதாக இருக்கும். நாளைய நாள் வெள்ளிக்கிழமையும் மிக அதிகமான வெளிச்சத்தோடு தான் இருக்கும். 25 வெப்பநிலை உயர்வு 28 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற ஜூலை மாதத்தின் நிறைவான வார இறுதியை நாங்கள் பார்த்தால் சனிக்கிழமை 25:31 உணரப்படும் வெளிச்சம் முகிலும் இணைந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமையும் அதே நிலைமைதான், வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். இடையில் பகல் வேளை மட்டும் ஒரு மெல்லிய மாலை 1 மில்லிமீட்டர் அளவில் தான் லேசான தூறலாக வந்து போகலாம். 26 வரை வெப்பநிலை, 33 வரை உணர்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வாரத்தின் ஆரம்பத்தில் திங்கட்கிழமை வந்து இடியுடன் கூடிய மழையோடு பகல் பொழுதை கொண்டிருக்கலாம். காலையிலிருந்தே மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. இரவு வரை வரைக்குமே தொடர்ச்சியாக மழை சொல்லப்படுகின்றது. தண்டஸ்டோம். 26 வரை வெப்பநிலை உயர்கின்றது. 33 வரை உணரக்கூடியதாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை வெளிச்சமுகில் இணைந்திருக்கும். 25 வெப்பநிலை, 31 உணரப்படும். அடுத்த புதன் 24-27 உணரப்போகின்றோம். வெயில் நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. காலை 11:01 ஆகியிருக்கின்றது. இப்போது யுக்ரைனுக்கான ஒரு பெரிய ஒரு நிதி ஆதரவை ஆலன் வழங்கியிருப்பதாக அறிவித்திருக்கின்றது. மேலும் 125 மில்லியன் யூரோ பெறுமதியிலான ஒரு நிதியைத்தான் வழங்கியிருப்பதாக அயர்லாந்து அதன் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. இந்த பேக்கேஜை பொறுத்தளவில் வழங்கப்பட இருக்கின்ற ஒட்டுமொத்த 125 மில்லியன் யூரோஸில் 100 மில்லியன் யூரோஸ் வந்து நான் லீத்தல் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், அவற்றை வாங்குவதற்கு பயன்படுத்தப்படும். அதாவது உயிரிழப்பை ஏற்படுத்தாத இராணுவ உபகரணங்களுக்கு அந்த 100 மில்லியன் யூரோஸ் பயன்படுத்தப்படும். அதே நேரம் மேலதிகமான அந்த 25 மில்லியன் வந்து யுக்ரைனின் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனை மீண்டும் கட்டியெழுப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் பயன்படுத்தப்படும் என்பது தொடர்பாக இந்த தகவல்கள் இப்போது அயர்லாண்டின் அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அயர்லாண்டின் பிரைம் மினிஸ்டர் மைக்கேல் மார்டின் வந்து யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை யுக்ரைனின் தலைநகர் கீவிலே சந்தித்து ஒரு சந்திப்பை நடத்தியிருக்கின்றார். அந்த சந்திப்பில் தான் இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து வெளியிடப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இப்போது நிகழக்கூடிய இந்த மோதலை எந்த தூண்டுதலும் இல்லாத ஒரு ஆக்கிரமிப்பு போர் என்று சொல்லிதான் மைக்கேல் மார்டின் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே யுக்ரைனுக்கான ஆதரவை நாங்கள் தொடர்ந்து வழங்கி வருகின்றோம் என்று சொல்லியும் ஐரிஷ் பிரைம் மினிஸ்டர் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. இப்போதே இந்த 125 மில்லியன் யூரோஸ் அந்த ஒரு பெறுமதியிலான பேக்கேஜோடு சேர்த்து இதுவரைக்குமே 2022 பிப்ரவரி மாதத்தில் யுக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு போர் ஆரம்பித்த காலத்திலிருந்து அயர்லாந்து வந்து ஒரு 670 மில்லியன் யூரோஸ் பெறுமதியிலான உதவியினை யுக்ரைனுக்கு வழங்கியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். கனடா இப்போது காட்டுத்தீ பரவல் சம்பவங்களை அதிகம் எதிர்கொள்கின்றது. அதே மாதிரி தான் ஐரோப்பாவின் ஒரு சில நாடுகளும் கூட காட்டுத்தீயை அதிகம் சந்தித்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் இப்போது பல இடங்களிலும் புதிய காட்டுத்தீ பரவல் ஏற்பட்டிருப்பதாக அந்த தகவல்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பிரான்சில் இருக்கக்கூடிய ஜிரோண்டே ரீஜனில் இப்போது ஒரு 12,000 பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்களாம். தென்மேற்கு பகுதியில்தான் காட்டுத்தீ தொடர்ந்து பரவுவது வருவதன் காரணமாக ஒரு 12,000த்திற்கும் அதிகமானவர்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களை காண முடிகின்றது. அதே நேரம் இந்த ஆர்கச்சோன் வளைகுடா, அதனை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளுள் 3,100 ஹெக்டேர் நிலம் வந்து ஏற்கனவே தீயின் காரணமாக அழிந்து விட்டது என்று சொல்லியும் கூட ஃபயர் பிரிகேட் தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரான்ஸ் தாண்டி ஏனைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் என்று சொல்லி பார்த்தால் ஸ்பெயின், இத்தாலி போன்றவையும் கூட தொடர்ச்சியாக காட்டுத்தீ பரவல் சம்பவங்களை எதிர்கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஸ்பெயினில் வந்து ஒரு ஃபயர் ஃபைட்டர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த தீயை அணைப்பதற்காக பணியாற்றியிருக்கக்கூடிய ஒரு தீயணைப்பு வீரர் உயிரிழந்திருப்பதாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இத்தாலியிலும் கூட 2 தீயணைப்பு வீரர்கள்
உயிரிழந்திருக்கின்றமை தொடர்பான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். 11:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: The station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங் 416-788-2426. ப்ரோபர்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync 416-788-2426.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9 6472935899.
6: ஸ்காபரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக் 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில் மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக் 416-446-4080.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matrum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% downuden commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர் 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை.
13: East FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:18 இருக்கின்றது. உலகளாவிய ரீதியாக வெப்பநிலை உயர்வு ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் கடும் வறட்சி, அதிலும் அதிக வறண்ட பிரதேசங்களாக இயற்கையாகவே இருக்கக்கூடிய அமெரிக்கா போன்ற இடங்கள் மிக அதிகமான வெப்பத்தையும் வறட்சியையும் சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய பாலைவனங்களில் வாழுகின்ற விலங்கு என்று சொல்லப்படக்கூடிய ஒட்டகங்கள், அவையும் இப்போது பாதிப்பை சந்திக்கின்றன என்று சொல்லித்தான் இந்த கட்டுரை பேசுகின்றது. கேமல்ஸ் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், இவை வந்து ஷிப்ஸ் ஆஃப் த டெசர்ட் என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகின்றன. பாலைவன கப்பல்கள் அங்கிருக்கக்கூடிய மிக கடுமையான அந்த காலநிலை நிலைமைகளை எல்லாம் தாங்கி அங்கும் இருக்கின்ற அந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்டை அதன் அந்த உடல் மாற்றங்களின் மூலமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உயிரினமாகத்தான் அது அந்த பகுதிகளில் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றது. ஆனாலும் கூட இப்போது அங்கு மிக கடுமையாக உயரக்கூடிய அந்த வெப்பநிலையை ஆப்பிரிக்காவில் அந்த ஒட்டகங்கள் கூட தாங்குவது சிரமமான ஒன்றாக மாறியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். நார்த் ஈஸ்டர்ன் எத்தியோப்பியா அங்கிருக்கக்கூடிய அஃபார் ரீஜன், அங்கு வந்து அந்த இடம் என்று சொல்லி பார்த்தால், நாங்கள் ஒன் ஆஃப் த ஹாட்டஸ்ட் அண்ட் ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த் என்று சொல்லித்தான் அந்த ஆஃபார் ரீஜன் வந்து பார்க்கப்படுகின்றது. இது வந்து நார்த் ஈஸ்டர்ன் எத்தியோப்பியாவிலே இருக்கின்ற ஒரு பகுதி. உலகத்தின் மிக வெப்பமான, மிக வறண்ட பகுதிகளில் ஒன்றாக அது இருக்கின்றது. இங்கு வந்து இருக்கின்ற பாலைவனங்களில் ஒட்டகங்களின் மூலமாக உப்பை சுமந்து செல்வார்களாம். இந்த உப்பை சுமந்து செல்லக்கூடிய ஒட்டகங்களை வளர்க்கக்கூடிய ஒருவர் சொல்லுகின்றார் என்னென்று சொல்லி பார்த்தால், இப்போது நான் எனது ஒட்டகங்கள் இந்த கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் சிரமப்படுவதை அதிகம் பார்க்கின்றேன். அவை படுத்திருக்கின்ற போது அவற்றின் கால்களில் கூட கொப்பளங்கள் தோன்றுகின்றன. கண்களிலிருந்து கண்ணீர் வந்து வழிந்து கொண்டே இருக்கின்றது. அதே நேரம் மிக அதிகமான அந்த ஒரு வெப்ப மணல் வந்து அவற்றின் அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த ரோமங்களையும் கூட எரித்து விடுகின்றது. அதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த நபர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார். அதே நேரம் அவர் வந்து ஒரு 500 ஒட்டகங்களை வளர்க்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றாராம். அவர் கூறுகின்ற இன்னும் ஒரு அதிர்ச்சியான உண்மை என்று சொல்லி பார்த்தால், வெறும் 1 மாத காலத்திலேயே தான் வந்து 8 ஒட்டக குட்டிகளை இழந்திருக்கின்றேன். அவை கடும் வெப்பத்தின் காரணமாக உயிரிழந்திருக்கின்றன என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். வழக்கமாக இந்த பகுதியை நோக்கி வீசக்கூடிய அந்த காற்று வந்து வேறு இடங்களிலிருந்து சற்று குளிர்மையான அந்த ஈரப்பதனை சுமந்து வரும். ஆனால் இப்போது வெப்பத்தை தான் அந்த காற்றும் கூட சுமந்து வருகின்றது என்று சொல்லி அவர் அந்த நிலைமைகளை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அவரது அந்த ஒரு அப்சர்வேஷன் மட்டும் இங்கு சொல்லப்படவில்லை. இதே மாதிரி தான் விஞ்ஞானிகள் அல்லது அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்கர்ஸ் போன்றவர்களும் கூட கடும் வெப்பம் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக பேசுகின்றார்கள். இந்த மாதிரியான இந்த கடும் வெப்பத்தின் உடனடி நேரடி தாக்கம் என்று சொல்லி பார்த்தால், ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அந்த விலங்குகளுக்கு கூட, மனிதர்கள் மாதிரி அதே மாதிரி ஃபேட்டிக் அவர்கள் அந்த விலங்குகளும் கூட எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை. டிஹைட்ரேஷன், டிசீஸ் ப்ரிவலன்ஸ், அதாவது நோய் பரவல் போன்றவையும் கூட அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துமாம் உடனடி வெப்பத்தின் காரணமாக என்பது தொடர்பாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிக வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால், இது வந்து இந்த பாலைவன பகுதிகளில் நிழல் தரக்கூடிய பகுதிகளை குறைக்கின்றது. தாவரங்கள் இழக்கப்படுகின்றன, நீர் இருக்கக்கூடிய பகுதிகள் வறண்டு போகின்றன. எனவே இந்த மாதிரியான நிலைமைகள் தோன்றுவதன் மூலமாக அது ஒட்டகங்களையும் பாதிக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நார்த் ஆப்பிரிக்கா அண்ட் த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா இந்த பகுதிகளை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தின் டோமிடரி கேமல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒற்றை திமில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்கள், அவற்றில் 80% பாப்புலேஷன் வந்து இந்த நார்த் ஆப்பிரிக்காவிலும் ஹோர்ன் ஆஃப் ஆப்பிரிக்காவிலும் தானாம் வாழுகின்றன என்பதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், இவை வந்து சற்று அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒட்டக இனங்களாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்து வெப்பநிலை உயர்ந்து வருகின்ற இந்த சூழ்நிலைகளில் வளர்ச்சியை தாங்கக்கூடிய திறன் காரணமாக இந்த விலங்குகளை தானாம் அங்கு அதிகம் பேர் வளர்க்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த எத்தியோப்பியா தாண்டி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சோமாலியா என்று சொல்லி பார்த்தால், அங்கு இருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து இன்னும் கொஞ்சம் பாரதூரமானது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மிக பரந்துபட்ட அளவில் காணப்படக்கூடிய ஒரு தாக்கமாக இந்த வெப்பம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இந்த ஒட்டகங்களை வளர்க்கக்கூடிய குடும்பங்களிடையே அதிக பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. எக்ஸ்ட்ரீம் ஹீட் தொடர்ந்து நிலவுகின்ற போது அதிக வறட்சி ஏற்படும். எனவே இந்த பகுதிகளில் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த
மிருக வைத்திய உதவியும் கூட குறைகின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அது அந்த ஒட்டகங்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அட்மாஸ்பரிக் சயின்டிஸ்ட் அவர்களது பகுப்பாய்வின்படி அந்த ஆப்பிரிக்க பகுதிகளில் நிலவிய அதிக வெப்பநிலை தான் 2021-22 வறட்சிக்கும் காரணமாகவும் கூட இருக்கின்றது என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் அதிக வெப்பத்தின் காரணமாக மண் மற்றும் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி வெளியேறுவதோடு மட்டுமல்லாமல் தாவரங்களும் கூட அவற்றில் இருக்கக்கூடிய நீரை ஆவியாக காற்றில் வெளியிடுகின்றன. எனவே வறட்சி உடனடியாக தென்படுகின்றது அந்த பகுதிகளில் என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். கடும் வெப்பம் மற்றும் வறட்சியின் காரணமாக நோய்வாய்ப்பட்ட ஒட்டகங்களுக்கு அதிகளவில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவற்றின் இறப்புகளும் அதிகரித்து வருவதாகவும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களும் கூட தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் நோய் பரவல் இதன் காரணமாக இந்த ஒட்டகங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பால் உற்பத்தியும் கூட பெருமளவிலே குறைந்திருக்கின்றது என்பதையும் கூட ஒரு ஸ்டடி உறுதிப்படுத்தி இருப்பதாகத்தான் இங்கு இந்த தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. நார்த் ஆப்பிரிக்கா தாண்டி அல்ஜீரியா போன்ற இடங்களிலும் ஒட்டக மரணங்கள் வந்து சம ஹீட்வேவ்ஸின் போது அதிகம் நிகழ்கின்றன என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. வேர்ல்டு மீட்டியோரலஜிக்கல் ஆர்கனைசேஷன் அது என்ன சொல்லுகின்றது என்று சொல்லி பார்த்தால், வடக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் கடும் வெப்ப நிகழ்வுகள் ஒரு பொதுவான நிகழ்வாக மாறியிருக்கின்றது. 1981 முதல் அடிக்கடி இந்த வெப்ப அலைகள் மிக அதிகமாக கொண்டு போகக்கூடிய ஒரு போக்கு அதிகரித்து வருகின்றது என்று சொல்லியும் கூட WMO அந்த தகவல்களை பகிர்ந்திருக்கின்றது. இந்த ஆப்பிரிக்க ரீஜன்ஸ் மற்றும் மிடில் ஈஸ்ட் போன்றவை 2024 பல தடவைகள் 50 டிகிரி செல்சியஸை தாண்டிய வெப்பநிலை அதனை சந்தித்திருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் WMO வெளியிட்டிருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் த கிளைமேட் இன் ஆப்பிரிக்கா 2025 ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் நார்த் ஆப்பிரிக்கா வந்து கடந்த ஒரு தசாப்தத்தில் 1991 2025 இடைப்பட்ட அந்த காலப்பகுதியில் 0.43 வெப்பநிலை உயர்வை ஒவ்வொரு தசாப்தத்திலும் சந்தித்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த தகவல்களையும் கூட WMO வெளியிட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். ஒட்டகங்கள் வந்து வெப்பத்தை தாங்கக்கூடிய உயிரினங்கள் தான். ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடிய அந்த வெப்பநிலையை அவற்றினால் தாங்க முடியும். அவற்றின் அந்த ஒரு உடல் வெப்பநிலை ஏறி இறங்குவதன் மூலமாக பல டிகிரிஸ் வந்து ஏற்றிறக்கத்தை சந்திக்குமாம். எனவே இந்த நிலையில் அவற்றினால் அவுட் சைட் டெம்பரேச்சரை டீல் பண்ண முடியும். ஒரு 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நிலவக்கூடிய அந்த வெப்பநிலையை எப்படி அவை அந்த ஒரு வெப்ப பராமரிப்பை செய்கின்றன உடலிலே என்று சொல்லி பார்த்தால், வியர்வையை அவை தடுக்கின்றனவாம். வியர்ப்பதில்லை அந்த ஒட்டகங்களுக்கு. எனவே இதன் மூலமாக நீரிழப்பு ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகின்றது. அதே நேரம் அவற்றின் அந்த மலம் வந்து மிகவும் வறண்டதாக இருக்குமாம். அதனோடு நீர் வெளியேறுதல் குறைக்கப்படுகின்றது. அதே நேரம் அவற்றின் அந்த ஒரு சிறுநீர் யூரின் சொல்லி பார்த்தால் அதுவும் வந்து கான்சென்ட்ரேட்டட் யூரினாகத்தான் வெளியேற்றப்படுகின்றது. எனவே ஓட்டலொசை குறைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான உடல் தன்மைகளை அது பேணுகின்றது. அதே நேரம் அதற்கு இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் கோட் வந்து தடிப்பான அந்த ஒரு உரோம போர்வை வந்து சோலர் ரேடியேஷனை திருப்பி அனுப்புவதற்கும் கூட உதவுகின்றதாம். உடலில் அந்த வெப்பம் பாதிப்பை ஏற்படுத்தாமல் அந்த சூரிய கதிர்வீச்சை அந்த ஒரு திக் ஸ்கின் கோட் வந்து தடுக்கின்றது என்று சொல்லியும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் 50 டிகிரி செல்சியஸை தாண்டுகின்ற போது அதன் உடலிலும் கூட அந்த கம்ஃபர்ட் ரேஞ்ச் வந்து இழக்கப்படுகின்றதாம். இதன் காரணமாக அவற்றினால் அந்த அதிக ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடிவதில்லை என்பது தொடர்பாகத்தான் இப்போதே இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதிக வெப்பம் மனிதர்கள் தாண்டி பல விலங்குகளை பாதித்து வருகின்றது. அதிலும் மிக கடுமையான அந்த வெப்ப நிலைகளை எல்லாம் தாங்கக்கூடிய பூமியில் வாழக்கூடிய ஒரு நிலவிலங்காக இருக்கின்ற அந்த ஒரு ஒட்டகங்களும் கூட இப்போது அந்த கடும் வெப்பத்தை தாங்க முடியாமல் அதிகம் உயிரிழக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இந்த கட்டுரை பல உண்மைகளை வெளிப்படுத்துகின்றது. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:27.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் எட்டாவது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
3: ஸ்கார்பரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்ரோட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 6476565690.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்பரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
3: 416-900-4599.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 East FM.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:41 ஆக இருக்கின்றது. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அளிக்கவும்: 437-431-9301, 437-431-9303, 647-914-21-7 ஜூலை மாதத்தின் நிறைவு வாரத்தை நாங்கள் நெருங்கியிருக்கின்றோம். இந்த வேளையில் நாங்கள் வானத்தில் காணக்கூடிய வித்தியாசமான ஒரு மீடியோ ஷவர் தொடர்பாக இங்கு பேசப்படுகின்றது. ஜூலை மாதத்துக்கான அந்த ஒரு பக்மோனும் கூட வரப்போன்றது. அடுத்த வாரம் புதன்கிழமை அந்த ஒரு ஃபுல் மூனை வந்து நாங்கள் ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில்தான் இந்த ஜூலை மாதத்தின் இப்போதைய இந்த காலப்பகுதியிலிருந்து ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்கும் அல்லது அதை தாண்டிய காலத்திற்கு நீடிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 40 நீடிக்கின்ற பெர்சிட் மீடியோ ஷவர் தொடர்பாக இங்கு பேசப்படுகின்றது. அதற்கான ஒரு காலப்பகுதி இது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இரவு வானத்தில் உங்களது கண்களை வைத்து கொள்ளுங்கள். இந்த மீடியோ ஷவர் என்று சொல்லி பார்த்தால் இந்த பெர்சிட் மீடியோ ஷவர் வந்து ஆகஸ்ட் மாதம் 12 உச்சம் பெறப்போகின்றது. ஆனால் அதற்கு முன்பே நாங்கள் அதனை காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். கடந்த 20 இந்த விண்கல் மலையில் நாங்கள் கண்டிராத மிகச்சிறந்த காட்சியை இந்த முறையும் காணக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். என்ன காரணத்தினால் இந்த வீடியோ ஷவர் உருவாகின்றது என்று சொல்லி கொஞ்சம் பார்த்து முடிச்சதனால், ஒவ்வொரு வருடமும் மிட் ஜூலை மற்றும் லேட் ஆகஸ்ட், மிட் ஜூலையிலிருந்து லேட் ஆகஸ்ட் வரைக்கும் பூமி வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ், டஸ்ட் மற்றும் பெபிள்ஸ் போன்றவை தொடர்ந்து நீட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பாதையில் பயணிக்கின்றது. இது எப்படி உருவாகின்றது என்று சொல்லி பார்த்தால், ஒரு கொமெட் ஒன்றின் காரணமாகத்தான். 109P ஸ்விஃப்ட் டடல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம், அதன் கழிவுகள் டெப்ரிஸ் தான் இந்த மாதிரியான ஒரு பாதையை ஸ்ட்ரீம் ஆஃப் ஐஸ் மற்றும் டஸ்ட் பெபிள்ஸ் எல்லாம் சேர்த்து உருவாக்குகின்றது. எனவே அந்த பாதை வந்து எப்படி ஏற்படுகின்றது என்று சொல்லி அதற்கான விளக்கத்தையும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த வால் நட்சத்திரம் வந்து எங்களது இன்னர் சோலஸ் சிஸ்டத்தின் ஊடாக, அதாவது உள் சூரிய குடும்பத்தின் ஊடாக அது பயணிக்கின்ற போது சூரியனின் அந்த ஒரு வெப்பம் வந்து அந்த வால் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பனியை வந்து வாயு அதுவாக மாற்றுமாம், கேசியஸ் ஃபார்முக்கு அது மாற்றும். எனவே இந்த நிலையில் அந்த மேலெழுந்திருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் வந்து ஸ்பேஸுக்குள் அவை தள்ளப்படுகின்றன. அதே நேரம் அது வந்து அந்த வால் நட்சத்திரத்தின் அந்த ஒரு வாலையும் கூட உருவாக்குகின்றது. 1000 தடவைகள் இந்த ஸ்விஃப்ட் டடல் வந்து தனது அந்த ஒரு பாதையை சூரியனை சுற்றி அது பயணித்து கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ச்சியாகவே ஒரு ட்ரெயில் ஒன்று உருவாக்கம் பெற்றிருக்கின்றதாம் சூரியனை சுற்றி என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு பெரிய தடம் ஒன்று உருவாகி இருக்கின்றது அந்த வால் நட்சத்திரத்தின் கழிவுகளின் மூலமாக. எனவே பூமியும் கூட சூரியனை சுற்றி வருகின்றது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 24 வரைக்கும் பூமி பயணிக்கின்ற அந்த பாதை வந்து அந்த வால் நட்சத்திரத்தின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாதையோடு சேர்கின்றது, அதாவது இரண்டும் சந்திக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதன் காரணமாகத்தான் இந்த ஒரு 38 நீடிக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் பூமியின் வளிமண்டலத்துக்குள் அந்த ஒரு தூசி துணிக்கைகள் எல்லாமே பாய்கின்றன. ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு 60 என்ற ஒரு வேகத்தில் அவை வந்து எங்களது பூமியின் வளிமண்டலத்துக்குள் நுழைகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கிரெயின் ஆஃப் டஸ்ட் அல்லது அந்த பெபிள் போன்றவை எங்களது காற்றின் அந்த ஒரு மொலிக்யூலுடன் தொடர்பு கொள்கின்ற போது ஒரு அழுத்தத்தை அது உருவாக்குமாம். எனவே இந்த நிலையில்தான் அந்த காற்று வந்து ஒளிர்கின்றது. ஒரு வெள்ளை நிறத்தில் ஒளிர்கின்ற போது நாங்கள் ஒரு ஒளிர்வை வானத்திலே பார்க்கின்றோம். அதுதான் இரவு வானத்தில் மீடியோஸ் என்று சொல்லி அழைக்கப்படுகின்றன என்று சொல்லி ஒரு அழகான விளக்கமும் கூட கொடுக்கப்பட்டிருப்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த ஸ்விஃப்ட் டடல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வால் நட்சத்திரம் அதன் பாதையில் உருவாகி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட குப்பை கூளங்கள் எல்லாவற்றையும் தாண்டி பூமி பயணிக்கின்ற போதுதான் எங்களது வளிமண்டலத்துக்குள் அந்த ஒரு தூசி துணிக்கைகள் நுழைந்து அந்த மீடியோஸை அங்கு உருவாக்குகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள்.
சீரியஸ் என்று சொல்லியின் பெயர் பெற்றிருக்கின்றது என்று சொல்லி பார்த்தால் அது வந்து ஒரு வடக்கு வானத்தில் தானாம் தென்படக்கூடியதாக இருக்கும். அந்த சிதிலங்கள் கீழே விழுகின்ற போது அது பயணிக்கக்கூடிய துல்லியமான பாதையின் காரணமாக உருவாகக்கூடிய விண்கற்கள் எல்லாமே நொதோன்ஸ்காயில் இருந்து தானாம் விழுவது போல தோன்றும். அந்த வடக்கு வானத்தில் இப்போது இந்த பெர்சியஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கான்ஸ்டலேஷன் விண்மீன் கூட்டம் அது இருக்கின்றதாம். எனவே அந்த விண்மீன் கூட்டத்திலிருந்து தோன்றுவது மாதிரி தானாம் அந்த விண்கற்கள் தென்படுகின்றன. எனவே இதன் காரணமாகத்தான் பெர்சியஸ் மீடியோ ஷவர் என்று சொல்லி பெர்சிட் மீடியோ ஷவர் என்று சொல்லி அதுக்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. ஒரு காரணமும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் இப்போதும் காணலாம், ஆனால் July 12 தான் இந்த பெர்சிட் மீடியோ ஷவர் வந்து உச்சம் பெறுகின்றது என்பதையும் கூட இங்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். 11:47

11:51 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்தாச்சு. சூரிய வெளிச்சம் மிக்க அதிக வெப்பநிலை உயர்வு இல்லாத ஒரு அழகான பகல் பொழுதை இன்று நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். 21 இப்போதைய வெப்பநிலை 22°C உணரப்படுகின்றது. 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 26°C என்று கூடிய உணர்நிலையாக இருக்கும் பிற்பகலில் இரவில் 15 உணரப்படும். சூரிய வெளிச்சம் தொடர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இன்று நாங்கள் சந்திக்கின்றோம். எரிபொருள் விலை வந்து மாற்றமில்லாமல் இருக்கும். நாளைக்கும் கூட இன்றைய அதே விலையில்தான் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் அந்த தகவலையும் பகிர்ந்து கொண்டு இதுவரை நேரமும் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் ஓடஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
3: ஸ்காபரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388 416-649-6388.
1: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
2: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
1: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
3: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
4: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
5: அன்பு தமிழ் மக்களே, நான்

0: கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
1: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
2: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள். உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவருடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 23 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வலிமை போன்று நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் 3 மணி வரை வாட்ஸ்அப் ட்ரோண்டோ நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்கள் நம்மளோடு இணைந்திருக்கலாம். அதே 102.7 அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் ஆப் இருக்கின்றது. அதனூடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு ஈஸ்ட் எஃப்எம் .ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை நேரடியாக கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழோடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது estfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலையை பார்க்கலாம். 22 இருக்கிறது. நல்ல வெளிச்சமான அழகான வியாழக்கிழமையாக இன்றைக்கு இருக்கின்றது. 25 என்ற அதிகூடிய வெப்பநிலை, 5 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கும் 25 முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எரிபொருள் விலை என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லி, நேற்றிலிருந்து இன்று 1% அதிகரித்திருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ தேர்தல் தொடர்பான அறிவித்தலை மீளவும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதாவது டொரண்டோவினுடைய முனிசிபல் எலெக்ஷன் வந்து அக்டோபர் 26 நடைபெற இருக்கின்றது. ஆகவே இதில் நீங்களும் உங்களை வந்து ஒரு வேட்பாளராக நிலைநிறுத்தி கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் August 21 பிற்பகல் 2 மணிக்கு முன்னதாக நீங்களும் சப்மிட் பண்ணிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. ஆகவே நீங்கள் அதையும் கவனத்தில் கொள்ளலாம். இந்த நாமினேஷன்ஸ் எல்லாம் August 21 2 மணிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் என்பதை சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. அதே வேளையிலே இன்றைக்கு வந்து எங்களுடைய கனேடிய பிரதமர் மாக்கானி கனடாவினுடைய பிரீமியர்ஸ் அனைவரோடும் பிஇஐ பகுதியிலே ஒரு கலந்துரையாடலில் ஈடுபடுகின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஏராளமான வரிகளை வந்து கொண்டு வந்ததன் அடிப்படையிலே அது தொடர்பாக ஒரு பிரதான பங்கு வகிக்கும் இந்த கலந்துரையாடல் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. 12:09 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
5: Premal Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்காப்ரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள Premal Toyota-வில் பணியாற்றுகின்றார்.
6: This is Chitra Selvanathan from Premal Toyota. உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கிறேன். வாங்கோ பார்க்கலாம்.
5: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக்கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ.
8: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:20 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. கனடிய பிரதமர் மார்க் கார்னி வந்து சொல்லியிருக்கின்றார், அமெரிக்கா வந்து இந்த ட்ரேட் வோரை ஆரம்பித்ததிலிருந்து பார்க்கையில் கனடா வந்து இப்பொழுது ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கின்றது, ஸ்ட்ராங்கராக வலுவாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். சரி, அந்த நல்ல செய்தியோடு அடுத்த விஷயம் என்னென்றால், பல நல்ல செய்திகள் இருக்கின்றன. அடுத்து வந்து ஏர் கனடா வந்து ஒரு நல்ல செய்தி சொல்லியிருக்கின்றார்கள். அவங்களுக்கு நல்ல செய்தி என்ன விஷயம் என்று சொன்னால், தங்களுடைய ஒர்க்கர்ஸ், அதாவது டெக்னிக்கல் ஆப்ரேஷன்ஸ், மெயின்டெனன்ஸ், ஆப்ரேஷனல் சப்போர்ட் குரூப், இவங்க எல்லாரும் வந்து புதிதான ஒரு கன்ட்ராக்டுக்கு வந்து ஒத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இதன் அடிப்படையிலே வந்து April 1 தொடக்கம் 2030 March 31 வரையில் ஒரு 4 ஒரு கண்ட்ராக்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதிலே 11,000 எம்ப்ளாயீஸ் வந்து உள்ளடக்கப்படுகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 12:21, இதில் வந்து ஏர் கனடாவினுடைய புதிய சிஇஓ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், தன்னுடைய அந்த புதிய மூலோபாய திட்டங்களுக்கு ஏற்ற வகையிலே அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்ற மாதிரி தான் ஏர் கனடா நல்ல நிலையில் காணப்படுகின்றது அப்படின்னு சொல்லியும், புதிய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் யாருன்னு சொன்னால் மைக்கேல் ரோசோ இவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. 12:22.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் மேலும் தீவிரமான அணுகுமுறையை கையாள வேண்டுமென கனடாவின் 13 மாகாண முதல்வர்கள் பிரதமர் மாக்கானியிடமும் கனேடிய பேச்சுவார்த்தை குழுவிடமும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய முதல்வர்கள் மாநாட்டில் வைத்து வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் மருத்துவக் கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வுகளுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறும் நிலையில் சென்னையில் நாளை மறுதினம் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக நாம் தமிழர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட முயற்சிக்கும் போது அதனை காவல்துறை பயன்படுத்தி ஒடுக்கும் தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் திருகோணமலை கன்னியா வெண்ணுருட்டு பகுதியில் புதிய கட்டுமானங்கள் எவையும் இடம்பெறவில்லை எனவும் ஏற்கனவே உள்ள தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் பணிகளே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அங்கு பிக்குகள் முன்னிலையில் இடம்பெற்ற அடிக்கல் நாட்டு விழா கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
1: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து, நீங்க ஒரு லேண்ட்லோர்டா இருந்தா இல்ல டெனண்டா இருந்தா என்ன மாதிரி உங்களை குவாலிஃபை பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு லேண்ட்லோர்ட பொறுத்த வரைக்கும் ஒரு வீடுன்றது ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பார்த்து தான் வாங்கியிருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்காங்க. நீங்க ஒரு டெனண்டா அங்க போறீங்களனாக்கா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து நீங்க அவங்க வீட்டை உங்க வீட்டை மாதிரி பத்திரமா பாத்துப்பீங்க அப்படின்ட்டு தான். அண்ட் நீங்க அவங்க வீட்டை ரிட்டர்ன் பண்ணும்போது அவங்க கொடுத்த கண்டிஷனோட பெட்டரா இல்லாட்டி அட்லீஸ்ட் சேம் கண்டிஷன்ல நீங்க ரிட்டர்ன் பண்ணுவீங்கன்னு தான் பாக்குறது. நீங்க டெனண்டா இருந்தீங்களனாக்கா நீங்க லேண்ட்லோர்டுக்கு ப்ரொவைட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர், அதுல யாராவது கம்பெனி போன் நம்பர் அண்ட் நேம் இருக்கணும். உங்க எம்ப்ளாய்மெண்ட்டை வெரிஃபை பண்றதுக்காக லாஸ்ட் 2-3 பே ஸ்டப்ஸ், உங்க ஃபுல் கிரெடிட் ரிப்போர்ட், ஏதாவது ரீசன்காக உங்க கிரெடிட்டை நீங்க ஸ்பாயில் பண்ணீங்க ஜாப் லாஸ்னால இல்ல மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்காக உங்க கிரெடிட் ஸ்பாயில் பண்ணி எடுத்தனாக்கா நீங்க அதை லேண்ட்லோர்டுக்கு கிளியரா சொல்லலாம், உண்மையா சொல்லலாம். அண்ட் அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு வேற வேற விதம் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் மந்த் ரெண்ட் தவிர நீங்க இன்னும் கூட மந்த்ஸ் ரெண்ட் கொடுத்து நீங்க ஒரு வீடை எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்கு வழிகள் இருக்கு. நீங்க அப்படி உண்மையா சொன்னீங்களா ரீசன்ஸ் அண்ட் ரெண்டல் அப்ளிகேஷன், அதுல ஒரு 2-3 நல்ல ரெஃபரன்சஸ் உங்களை பத்தி கால் பண்ணி அவங்க வெரிஃபை பண்றதுக்காக ரெஃபரன்சஸ் தேவை. நீங்க வந்து இதுல இருந்து ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னாக்கா நீங்க ஒரு கேரண்டர் இல்ல கோசைனரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு வீடை ரெண்டலுக்காக பார்க்கலாம். நீங்க குவாலிஃபை பண்ணணும் டெனண்டா இல்லாட்டி லேண்ட்லார்டானாக்கா நீங்க எனக்கு கால் பண்ணலாம். என் நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5086 5088 9552 4165088 9552 IP Gold House திருமணம் பூப்பணி தனி ராட்டவிழா கோவில் நகைகள் காசுமாலை பதக்கம் புதிய டிசைன்களில் காப்புகள் நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப் பேர்ல் ஜுவல்ரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 6 மாக்கம் 905 5540 5890. உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 4595 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி விகிதம். புதிய வீடு வாங்குவது முதலீட்டு சொத்து வாங்குவது உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC க்கு மாற்றுவது. உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது. கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அப
1: வயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
3: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
3: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
3: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
4: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
5: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வத்ரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும், நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள், இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அழைக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நகெட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹால் வத்ராஜ் சங்கமம். சரி, இந்த வேளையிலேயே பார்க்கலாம். யூஎஃப்டியை சேர்ந்த ஒரு கணித பேராசிரியர் ஒருவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விடயம் நடைபெற்றிருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரோனோவினுடைய ப்ரொஃபஸர் இவருக்கு தான் ஒரு கணிதத்தின் நோபல் பிரைஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மரியாதை மிக்க ஒரு அவார்டு வந்து கிடைத்திருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஜேக்கப் சிமர்மன் என்று சொல்லப்படுகின்ற இந்த ப்ரொஃபஸருக்கு தான் இது கிடைத்திருக்கின்றதாம். ஃபீல்ஸ் மெடல் வந்து கிடைத்திருக்கின்றது. ஒரு மரியாதை மிக்கதாக இது கூறப்பட்டிருக்கிறது. இது இவரை தீர்க்கப்படாத ஒரு அனுமானம் ஒன்று, ஆண்ட்ரே ஓட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அனுமானத்தை இவர் நிரூபித்திருக்கின்றார். அந்த பணிக்காகத்தான் இவருக்கு இந்த ஃபீல்ஸ் பதக்கம் வந்து கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதுவரையிலே கனடாவை பொறுத்தளவில் இந்த விருதினை பெற்ற முதல் கனேடிய அறிஞர் அப்படி என்று சொல்லியும், அதே போன்று இரண்டாவது கௌரவத்தை பெறுகின்ற ஒரு கனேடியரும் இவர் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 16 இவர் தன்னுடைய அந்த பட்டப்படிப்பை தொடங்கியிருந்தாராம். அதற்கு பின்னர் வரும் 2 டொரோனோ பல்கலைக்கழகத்திலே கணிதத்திலே வந்து இளங்கலை பட்டத்தை இவர் பெற்றிருந்தார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், சிமர்மன், கணிதம் வந்து ஒரு குழு விளையாட்டு போன்றுதான் உண்மையில். அந்த திட்டத்தில் வந்து யார் யார் என்னென்ன பங்கு வகித்தார்கள் அப்படி என்று சொல்லி பிரித்து பார்க்கறது வந்து கொஞ்சம் சாத்தியமற்ற விடயம். என்னோட இணைந்து பணியாற்றுகின்ற பலர் நெருங்கிய நண்பர்களாக இருப்பது வந்து என்னுடைய அதிர்ஷ்டம் தான் அப்படி என்று சொல்லியும், இது வேலையை வந்து வேடிக்கையாகவும் விளையாட்டுத்தனமாகவும் உணர உதவுகின்றது அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். தான் 3 இந்த புதிர்களோடு போராடி வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். 3 இந்த பசில்ஸ் போன்றவற்றை சோல்வ் பண்ணுகின்றதில் தனக்கு மிகவும் ஆர்வம் அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அவருக்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். 12:49 வாட்ஸ்அப் ரொண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity Servings Event. 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித் ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899-6479-2935899.
5: கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் சம்மர் சேல். காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல், 4 சாரீஸ் $100, 5 ஷல்வார்ஸ் $100, சாரி பிளவுஸ் $5, ஷார்ட் டாப் ஃப்ரம் $5, நைட்டி ஃப்ரம் $10, மென்ஸ் ஷர்ட்ஸ் ஃப்ரம் $10, இன்விடேஷன் காப்புகள், தோடுகள், செயின்ஸ் ஃப்ரம் $5. ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 4372133332.
6: சுத்தம் தரம் மலிவுடன்

ஒரு மணி ஒரு நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. 102.7 இருக்கின்றது. அல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுமாலெல்லாம் அல்லாவிட்டால் இருக்கவே இருக்கு eastfm.ca. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca. அதே போன்று பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். ஒரு அழகான பிரகாசமான வெளிச்சம் நிறைந்த வியாழக்கிழமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. 23 இப்போது வெப்பநிலை, 25 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். 4 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கும் மூன்றாவதாக சூரிய வெளிச்சம் 25, அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நேரம் 1:02.

ஒரு மணி 8 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அழித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாகாண அதாவது முனிசிபல் எலெக்ஷன்ஸ் வந்து இடம்பெறப் போகின்றன என்று சொல்லி தெரியும். இதில் வந்து ட்ரோனோ பகுதியில் போட்டியிடுகின்ற கவுன்சிலர் பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்கள் மேயர் பதவிக்காக போட்டியிட இருக்கின்றார். அவர் சொல்லியிருக்கின்றார், தேர்தல் வாக்குறுதியிலே ஒன்றாக என்னன்னு சொன்னால், தான் எலெக்ட் பண்ணப்பட்டால் 1000 போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து தான் காய பண்ண இருக்கின்றேன் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கின்றார். சார், இந்த வேளையிலே ஒரு பெரிய ஒரு போதை பொருள் கண்டுபிடிப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இது வந்து போலீஸார் அதே போன்று கனடா யுஎஸ்இல் இருக்கின்ற போர்டர் சர்வீசஸ் ஏஜென்சிஸ் இவர்களோடு இணைந்ததாகத்தான் இந்த ஒரு பெரிய ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ப்ரொஜெக்ட் பே என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒன்டாரியோவிலேயே பெரிதாக நடைபெற்ற ஒரு சிங்கிள் இன்வெஸ்டிகேஷனில் கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய ஒரு ட்ரக்ஸீஸ் இதென்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 139 மில்லியன் பெருமதியானது இது அப்படி என்று சொல்லியும், இதனுடைய அந்த எஸ்டிமேட்டட் ஸ்ட்ரீட் வேல்யூ 139 மில்லியன் அப்படி என்று சொல்லி போலீஸார் தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1.7 டன்ஸ் ஆஃப் இலீகல் ட்ரக்ஸ் வந்து இதன் போது கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. டன் கணக்கு என்று சொன்னால் பார்க்கவே எங்களுக்கு தெரியும், 1.7 டன் இந்த சட்டத்துக்கு புறமான போதை மருந்துகள் வந்து இந்த கூட்டு முயற்சியிலே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் மேலாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடைபெற்றிருக்கின்றது. 2025 ஜனவரியிலே இதற்கான இந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு நாட்களில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் வாரண்ட்ஸ் எல்லாம் நடைபெற்று அதன் அடிப்படையிலே தான் இந்த இவ்வளவு ட்ரக்ஸும் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆண்டு June 25 வந்து 18 சர்ச் வாரண்ட்ஸ் வீடுகள் பிஸ்னஸ் போன்றவற்றில் வின்சர், கொரோனா, லாசிலா, பிராம்டன், கிளென்பர்க் போன்ற இடங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. அதற்கு பின்னர் July 14 2 சர்ச் வாரண்ட்ஸ் மார்க்கம், கேலிடன் போன்ற இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. July 22 பிராம்டனில் 2 சர்ச் வாரண்ட்ஸ் இடம்பெற்றிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே தான் இப்படி இந்த அளவுக்கு போதை மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன சொல்லி போலீசார் இது தொடர்பான அப்டேட்ஸை வழங்கியிருக்கின்றார்கள். டொரண்டோவினுடைய UHN ஃபவுண்டேஷன் வந்து ஒரு புதுமையான ஒரு விடயத்தை தொடங்கியிருக்கின்றார்கள். அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 1:10 கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் July 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்டருக்கு அருகாமையில் உள்ள ஆல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும். 437-431-9301 437-431-9303 647-914-2178

0: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது
1: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
6: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல் செவன்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத, ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026 July 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், August 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம் 1734 ஆரஞ்சு ப்ரூக் கோட், Unit 10 பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479898
9: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரி?
10: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
9: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
11: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074.
12: நல்ல பாட்டு, நல்ல விஷயம். FM 102.7 East FM.ca.

ஒரு மணி 25 நிமிடம் வாவாண்டு வந்தாச்சு. சரி, இப்போ பார்க்கலாம் என்ன விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தால், யூஎச்என் அது அவர்கள் வந்து ஒரு டீமாக இணைந்து டொரோண்டோ பப்ளிக் லைப்ரரியோடு இணைந்து ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கின்றார்கள். பலருக்கு நன்மை செய்யக்கூடியது, குறிப்பாக வந்து வல்னரபிள் கம்யூனிட்டிஸுக்கு வந்து ஒரு பிரைமரி கேரை வழங்குகின்றதற்காக ஒரு மொபைல் சர்வீஸை வந்து இவர்கள் தொடங்கி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு முதன்மையான ஒரு கேரை கூட பெற்றுக்கொள்ள முடியாத, மருத்துவ உதவியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய நலிந்த சமூகத்தினரை குறிவைத்து தான் இந்த ஒரு புதிய ஒரு கோல் வந்து ஒரு பைலட் ப்ரோக்ராம் ஒன்று இப்போது இவர்களால் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முன்னோடி ப்ரொஜெக்டாக இது பார்க்கப்படுகின்றது. இதிலே வந்து ஒரு கேரவன், ஒரு வேனில் தான் எல்லாமே இருக்குமா? உண்மையில் ஒரு வைத்தியரிடம், அதாவது நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டரிடம் அல்லது வந்து ஒரு ஜெனரல் ஒரு ஜிபியிடம் வந்து நீங்கள் போகிற போது எப்படியான கேர் உங்களுக்கு கிடைக்குமோ அதே போன்ற ஒரு கேர் அந்த வேனுக்குள்ளேயே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஒரு ரெஜிஸ்டர்ட் நர்ஸ், அதே போன்று ஒரு நர்ஸ் ப்ராக்டிசனு, அடுத்தது வந்து கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர், இவங்க எல்லாரும் இருப்பார்கள் அதுலேன்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. 2 வேன் இதுவரையில் இருக்கின்றதாம். 1 வேனுக்கு $2,00,000 அளவிலே செலவாகும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இது உருவாகுவதற்கு 2,00,000 அளவில் செலவானதாம். இந்த ஃபண்ட் வந்து மாகாண அரசாங்கம் அதே போன்று நன்கொடைகள் மூலம் அன்பளிப்புகள் மூலம் தாங்கள் அதை பில் பண்ணக்கூடியதாக இருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் ஆண்ட்ரூ புசாரி இவர் தான் இதை முன்னெடுத்து செல்கின்ற ஒரு வைத்தியராக இருக்கின்றார். இதில் இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னு சொன்னால், எந்தவித ஐடென்டிஃபிகேஷனோ அல்லது வந்து ஒஹிப் கார்டோ இங்கே கேட்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு 2 இடங்கள் தான் இதில் 2 வாகனங்கள் இருக்கின்றன. 1 இடத்துல தான் இப்போதைக்கு சேவைகள் வழங்கப்படுகின்றன சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இது எங்கே அப்படின்னு சொன்னால், இது லைப்ரரியுடைய இணைந்ததாகத்தான் காணப்படுகின்றது என்பதும் தெரிந்த ஒரு விஷயம். டொரோண்டோ பப்ளிக் லைப்ரரியினுடைய சாண்டர்சன் பிரான்ச், இது வந்து பாத்தர்ஸ்ட் அண்ட் டண்டா ஸ்ட்ரீட்டுக்கு அருகே இருக்கின்றது. அதற்கு அருகே தான் இந்த சேவை இப்போதைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதை தாங்கள் விரிவுபடுத்துகின்ற எண்ணத்தை தான் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பலருக்கு பல இடங்களில் சேவைகளை வழங்கக்கூடியதாக தங்களுடைய சேவையை விஸ்தரிப்பது தான் தங்களுடைய கோலாக இருக்கிறதுன்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இப்போதைக்கு இந்த சாண்டர்சன் பிரான்ச்சுக்கு முன்னால் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் பிற்பகல், அதாவது 1 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த வேன் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு பின்னர் 3 இடங்கள், 4 நாட்கள் வாரத்தில் இந்த சேவை வழங்கப்படுகிறது. புதன்கிழமையில 1 மணியிலிருந்து 4 மணி வரை சாண்டர்சன் பிரான்ச் அந்த லைப்ரரி பிரான்ச்சுக்கு அருகேயும், அடுத்தது வந்து 3 இடங்களில் அதாவது டொரோண்டோ கம்யூனிட்டி ஹவுசிங் லொக்கேஷன்ஸிலும் இந்த சேவைகள் இப்போதைக்கு வழங்கப்படுகின்றன சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு விடியும் 1:28 வாட்ஸ்அப் டொரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 107.
1: East FM, Tamil, Seedigal.

அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் மேலும் தீவிரமான அணுகுமுறையை கையாள வேண்டுமென கனடாவின் 13 மாகாண முதல்வர்கள் பிரதமர் மாக்கானியிடமும் கனேடிய பேச்சுவார்த்தை குழுவிடமும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய முதல்வர்கள் மாநாட்டில் வைத்து வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் மருத்துவக் கல்வி சேர்க்கைக்கான நீட் தேர்வுகளுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெறும் நிலையில் சென்னையில் நாளை மறுதினம் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக நாம் தமிழர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட முயற்சிக்கும் போது அதனை காவல்துறையை பயன்படுத்தி ஒடுக்கும் தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் திருகோணமலை கன்னியா வெந்நீரூட்டு பகுதியில் புதிய கட்டுமானங்கள் எவையும் இடம்பெறவில்லை எனவும் ஏற்கனவே உள்ள தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் பணிகளே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அங்கு பிக்குகள் முன்னிலையில் இடம்பெற்ற அடிக்கல் நாட்டு விழா கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல், இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7

0: station with the best music.
1: It's East FM.
2: It's East FM.
3: Feel the power. Feel the bass. 102.7 FM.
4: கோடை வெயிலை ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 மிட்சுபிஷி அவுட்லாண்டர் PHEV ES களை லெஜெண்டரி சூப்பர் ஆல் வீல் டிரைவுடனும் 10-year வாரண்டியுடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
7: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
8: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 ஆகஸ்ட் 1-2 தேதிகளில். இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன், வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன். ஆகஸ்ட் 1-2 தேதி ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், ஆகஸ்ட் 2-3 தேதி அரவிந்தனின் மெகா டியூனர்ஸ் இசையிலும், தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா பைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
9: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

ஒரு மணி 47 நிமிடம் வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. இந்த ட்ரேட் வார் அப்படி என்று சொல்லலை என்று சொன்னாலும் கிட்டத்தட்ட அப்படி தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமெரிக்கா குறிப்பாக கனடாவின் மீது கொண்டிருந்த ஒரு மறைமுக ஒரு தாக்கம் அப்படி என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால் கடந்த 1-2 நாட்களுக்கு முன்னர் 50% டரிஃப் வந்து 30 நாட்களில் வரும் அப்படி என்று சொல்லியெல்லாம் கூறப்பட்டிருந்தது. சரி, இந்த நேரத்தில் வந்து அது தொடர்பாக கெனடிய பிரதமர் எங்களுடைய மாகாண முதல்வர்கள் டெரிட்டரிஸ் முதல்வர்களோட பிஐ பகுதியிலே இன்றைக்கு கலந்துரையாடுகின்றார் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்திருந்தோம். இதில் வந்து அவர்களும் சொல்லியிருந்தார்கள், இன்னும் சில கடுமையான நடைமுறைகளையும் கெனடிய அரசாங்கம் எடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி. இந்த நேரத்திலே கெனடிய பிரதமரும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், கனடா வந்து தேவைப்படுகின்ற அனைத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, இனி வருகின்ற வாரங்களில் அமெரிக்க தலைவரோடு பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறும் என்று சொல்லி ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்ததையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். சரி, இந்த நல்ல வெதராக இருக்கு அப்படின்னு சொல்லி சம்மரில் பீச்சுக்கு யாராவது கிளம்புறீங்கன்னு சொன்னால், டொரோண்டோ பகுதியில் மாக்கம் பீச், அதாவது பிரிம்லி பீச், பிளஃபஸ் பார்க் பீச் என்று சொல்லப்படுகின்ற, அதாவது பிளஃபஸ் பீச் பார்க், பிரிம்லி பீச் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்வோம். அதனுடைய இந்த நீரின் தரம் வந்து சரியாக இல்லை, ஆகவே இன்றைக்கு வந்து நீங்கள் அங்கே ஸ்விம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையிலே இந்த ஈக்கொலை லெவல் வந்து பார்க்கப்பட்டிருக்கிறது. வழக்கமாக இருக்கக்கூடிய அளவை விட 2 மடங்குக்கும் அதிகமாக அது காணப்படுகின்றதாம். ஆகவே நீங்கள் அங்கே ஸ்விம் பண்ணுவது சேஃபாக இருக்காதுன்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து சனி சைட் பீச், இதுவும் வந்து சேஃபாக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீரின் தரம் ஸ்விம் பண்ணுவதற்கு உகந்ததாக இல்லை. ஆகவே அதை தவிர ஏனைய பீச்சஸ் வந்து டொரோண்டோ பகுதியில் நீங்கள் ஸ்விம் பண்ணக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, சிட்டி வந்து கூறியிருக்கிறது, இந்த நீரின் தரம் என்பது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு கூட மாறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம் என்றும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. டொரோண்டோ பப்ளிக் ஹெல்த் தான் இந்த மெஷரிங்கை வந்து செய்து இது தொடர்பாக அறிய தருவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஈக்கோலாய் லெவல் என்பது ஒவ்வொரு காரணிகளில் தங்கி இருக்கிறதாம். குறிப்பாக வந்து மழை, காற்று, அந்த நீர் வடிந்து வருதல், அதே போன்று ஈரழிப்பு, ஷலோ ஓடு அப்படின்னு சொல்லி பல விடயங்களில் தங்கி இருக்கின்றதாம். அதே போன்று அவளியாக கூட மாறக்கூடியது, மணித்தியாலத்துக்கே மாறக்கூடியது. ரிவர்ஸில் இருந்து வருகின்ற, ஸ்ட்ரீமில் இருந்து வருகின்ற நீர்கள் சேர்வதன் மூலம் கூட இது மாசுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. 1:50 வாட்ஸ்அப் டொரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும்

0: 0604168175060. You are in good hands with Allstate.
1: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35வது வருட கோடை கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல் 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே, 416-492-7973.
2: உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிகச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள், இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் ஃபின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுதே நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.

நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நாங்கள் வெளியே வெப்பநிலையை பார்க்கலாம். வெளியில் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால் 24 இருக்கின்றது. 23 1 அதிகரித்திருக்கிறது. 24 25 என்று அதிகூடிய வெப்பநிலை. 3 மணிக்கு அதை பெற இருக்கின்றோம். அதே போன்று நாளைக்கும் 25 அதிகூடிய வெப்பநிலை. 2 நாட்களும் மட்டுமல்லாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுகள் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் கிளவுடியாக இருந்தாலும் மிளவும் வந்து நாங்கள் 2 மணியிலிருந்து இனி வெளிச்சத்தை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் எரிபொருள் விலையை பார்த்தால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாலாம். மொபைல் டிவைசஸ் ஊடாக அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு eastfm.ca. அதே போன்று பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.

2:05 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையில் ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலேயே பார்க்கலாம். கனடாவினுடைய ரீட்டெயில் சேல்ஸ் வந்து அதிகரித்திருக்கின்றது மே மாதத்தில், அதுவும் ஒரு வீதத்தினால் அப்படி என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக் கனடா தன்னுடைய தகவலை தந்திருக்கின்றது. இன்றைக்கு குறிப்பாக வந்து கேஸ் ப்ரைசஸ் அதிகரித்திருந்தது. கேசலின் ஸ்டேஷன்ஸ் மற்றும் ஃபியூல் வெண்டர்ஸுக்கான சேல்ஸ் வந்து அதிகரித்தது இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கின்றதாம். இப்படி ஒரு வீதம் இந்த ரீட்டெயில் சேல்ஸ் அதிகரித்து 73.7 பில்லியனாக இருந்தது இந்த சேல்ஸ் அப்படி என்று சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக் கனடா கூறியிருக்கின்றது. அதேபோன்று ஜூன் மாதத்தில் கூட இந்த ரீட்டெயில் சேல்ஸ் வந்து அதிகரித்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. கிட்ட சராசரியாக 0.4% அப்படி என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கிறது ஒரு விஷயம் என்ன அப்படி என்று சொன்னால், இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம், அதாவது எங்களுடைய அந்த நிலக்கீழறைகள் பேஸ்மெண்ட்டில் வந்து குறிப்பாக வெள்ளங்கள் அல்லது மழை அதிகமாக பொழியும் போது சில இடங்களில் நண்டடிக்கடி தண்ணி வரும் அல்லது நிறைய இடங்களில் வராமலும் இருக்கும். ஆனாலும் நீங்கள் எதற்கும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிட்டி கூறியிருக்கின்றது. இதுவரை வரவில்லை என்று சொல்லியும் நாங்கள் அலட்சியமாக இருந்துவிட முடியாது. நீங்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய வீடுகளுக்கு அந்த நிலவறைகளுக்கு பேஸ்மெண்ட்டுக்கு ஃப்ளட் ப்ரொடெக்ஷன் வந்து செய்திருக்கின்றீர்களா அப்படி என்று சொல்லி அதை சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது. இப்படி நீங்கள் ஒரு எலிஜிபிளான ஃபுட் அதாவது ஃப்ளட் ப்ரொடெக்ஷன் ஒர்க்கை வந்து செய்ய போகிறீங்க அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு வந்து $6,650 வரை நீங்கள் இந்த சப்சிடியை கூட பெறக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது. Toronto.ca போய் இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். 2:07 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
0: கனடா அருள்மிகு ஸ்ரீ ஐயப்பன் இந்து ஆலயம் கொடியேற்ற மகோத்சவ விஞ்ஞாபனமும் ஐயனார் அலங்கார உற்சவமும் ஜூலை 12 ஞாயிறு காலை கொடியேற்றம், ஜூலை 17 வெள்ளி ஐயனார் உற்சவ ஆரம்பம், ஜூலை 24 வெள்ளி மாலை ஐயப்பன் ஐயனார் சப்பரம், 25 சனி காலை ஐயப்பன் ஐயனார் தேர் திருவிழா, 26 ஞாயிறு காலை தீர்த்தம், 27 திங்கள் மாலை பூங்காவனம் ஐயனார் திருக்கல்யாணம், 28 செவ்வாய் மாலை வைரவர் மடை. கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயம், 635 மிடில் Road, Scarborough, 416-321-6104.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் 1 மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
0: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 Markham Road, Unit 5, Markham, New Delhi Drive Plaza, 905-667-7200.
4: காற்றில் பரவும் இசை போல. East FM.

2:21 கலாம் திரைப்படத்திலிருந்து நடக்கிய பாடலை நாங்கள் கேட்டிருக்கிறோம். சரி, சிஎன்இ வந்து August 21 தொடக்கம் September 6 வரையில் இந்த ஆண்டும் இடம்பெற போகிறது. அது தொடர்பாக அந்த கன்சர்ட் டேட்ஸை, அது மாத்திரமல்ல என்னென்ன நிகழ்வுகள் எப்பப்போ நடைபெறுகின்றனன்னு சொல்லி எல்லா விவரங்களையும் இன்றைக்கு அறிவித்திருக்கின்றது. 2026 ஒரு ஃபுல்லான கன்சர்ட் லைன் அப்பை வந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வெப்சைட்டுக்கு சென்று இது தொடர்பாக நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். முதல் கட்டமாக ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஸ்கெட்யூல் வந்து வெளியாகி இருந்ததாம். ஆனால் இப்போது இன்னும் ஏராளமாக பல விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன, அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். அதோடு நீங்கள் இந்த சிஎன்இக்கு செல்வதற்கான அட்வான்ஸ் டிக்கெட்ஸை August 20 வரையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலம் நீங்கள் 35% டிஸ்கவுண்டையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. August 20 முன்னர் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது 35% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு இருக்கப் போகின்றது. பிஎல் ரீஜனல் பலிசார் கூறியிருக்கிறார்கள், தாங்கள் இப்பொழுது ஒரு புதிய ஏஐ பவர்டான வாய்ஸ் அசிஸ்டண்டை வந்து பயன்படுத்துகின்றோம். தேவையில்லாத, அதாவது நான் எமர்ஜென்சி ஃபோன் லைன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுவதற்காக அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு வந்து நீங்கள் 905-453-3311 அப்படின்னு சொல்லி அந்த லைனுக்கு அழைக்கும் போது இது வந்து உங்களை டிரெக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன கேள்விகள் கேட்டு அதே உங்களை சரியாக வழிநடத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு எமர்ஜென்சி கால் 911 வந்து ட்ரெயின்டான ஆப்ரேட்டர்ஸ் தான், அதை ஹியூமன் ஆப்ரேட்டர்ஸ் தான் அதை எடுப்பார்கள் என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ஏஐ சிஸ்டம் வந்து இந்த கால் ஒரு நான் எமர்ஜென்சியில் அழைத்திருந்தாலும் அது வந்து ஒரு எமர்ஜென்சி அல்லது வந்து அவங்க பேசுறது தனக்கு விளங்கலைன்றது, அது கூட தலையை சுரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யுமெண்டா, அது நைஸாக ஒரு மனிதனுக்கு வந்து, அதாவது ஹியூமன் ஆப்ரேட்டருக்கு வந்து உடனடியாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்க யாரும் பயப்படுத்தவில்லை, ஏஐ ஏதாவது குளறுபடி பண்ணி வச்சிருமோ அப்படின்னு சொல்லி, அதுக்கு முடியலைன்னு சொன்னால் அது நல்ல பிள்ளையா ஹியூமன் ஆபரேட்டர் ஒருத்தருக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். இதற்கு வந்து தாங்கள் 2024 ஒரு பார்ட்னர்ஷிப்பை ஆரம்பித்திருந்தோம். ஹைப்பர், அதே போ இது வந்து ஒரு மோட்டரெல்லா சொல்யூஷன்ஸ் கம்பெனியாக இருக்கின்றதாம். அதனோடு கைகோர்த்து தான் இந்த விடயத்தை முன்னெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த 2020 8% இந்த கால்ஸ் வந்து தங்களுக்கு அதிகரித்திருக்கின்றது. அதோடு ஒரு வருடத்திற்கு 2,73,000 அதிகமான நான் எமர்ஜென்சி அவசரம் இல்லாத கோள்கள் வந்து வருகின்றன எங்களுக்கு அப்படின்னு சொல்லி, அதை ஹேண்டில் பண்ணுவதற்கு தான் இப்படி தாங்கள் ஏஐ பவர்டான வாய்ஸ் அசிஸ்டண்டை வந்து கையில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பீல் ரீஜனல் போலீஸார் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். மாக்கம் வாழ் மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, உங்களுக்கு வந்து ஆன்டாரியோ ஹோண்டா டீலர் இண்டி வந்து நடைபெற இருக்கிறது முதல் தடவையாக இந்த ஆண்டு மாக்கத்திலே. அதற்கு முன்னதாக மாக்வெல் மோலில் ஒரு புதிய ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வசதியும் வருகின்றது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. மாக்வெல் மோல் இதற்கு தயாராகி வருகின்றதாம். August 1 மற்றும் 2 அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: கனடாவின் சில்லறை விற்பனை துறை கடந்த மே மாதம் ஒரு வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகன எரிபொருள் விலை அதிகரிப்பு இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ள போதிலும் அதனை தவிர்த்தும் கனடாவின் சில்லறை விற்பனைத்துறை உறுதியாக இருந்ததாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ஜூன் மாதமும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடா மீது அமெரிக்கா விடுக்கும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கனடாவின் ஒற்றுமையே மிக முக்கிய பலம் என பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகள் ஆரம்பித்த காலத்தை விட இப்போது கனடா மிகவும் வலுவான நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கனடா ஒன்றுபட்டு இருக்கும்போது சாதிக்க முடியாத விடயம் எதுவும் இல்லை எனவும் பிரதமர் பெருமிதத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நீட் தேர்வினை ஒழிக்க வேண்டிய தருணம் இதுவென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்விற்கு எதிராக திமுக வாள் தூக்கி நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2013 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுடன் அந்நேரத்தில் காங்கிரசுடன் கூட்டணியில் திமுக இருந்தது. அத்துடன் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் நீட் தேர்வுகளை ஒழிப்பதாக திமுக வழங்கிய வாக்குறுதி தற்போதும் விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கீழ்த்தரமான செயற்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க சாடியுள்ளார். அர்ஜுனா ராமநாதனுக்கு ஏதேனும் உளவியல் பிரச்சினைகள் இருக்கும் என்றும் அவர் சிகிச்சை பெற்று குணமடைந்து விடுவார் எனவும் நம்புவதனாலேயே பொறுமையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 416-8-9552.
2: Sanders Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangukirar, 416-299-1020.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷாட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
4: டொரண்டோ ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தான வருடாந்த மகோத்சவ பெருவிழா July 12 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. July 17 வெள்ளிக்கிழமை மாலை கைலாச வாகனம், July 21 செவ்வாய்க்கிழமை மாலை மஞ்சம், July 24 வெள்ளிக்கிழமை மாலை சப்பர திருவிழா, July 25 சனிக்கிழமை காலை தேர் திருவிழா, July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை தீர்த்த திருவிழா என்பன நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஸ்ரீ வரசதி விநாயகர் தேவஸ்தானம், 3025 கெனடி வீதி, ஸ்காபரோ, 416-291-8500.
5: The station with the best music.
6: It's East FM.
7: It's East FM.
8: Feel the power. Feel the bass. 102.7 FM.

2:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வஸ்திரா சங்கமும் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள், இன்னும் பல திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவளிக்க அளிக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை. 430 நகெட் அவென்யூ, 430 நகெட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள ஈஸ்ட் டவுன் பேங்கெட் ஹாலில் வத்ஸ்ராஜ் சங்கமம். இந்த வேளையிலேயே பார்க்கலாம், சிட்டி ஆஃப் டொரண்டோ சொல்லியிருக்கிறது, August 1 வந்து லேக் ஷோ வெஸ்ட் ட்ரெயின்ஸ் அதிகளவு சேவைகளை வழங்க இருக்கின்றது அப்படி என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் டொரண்டோ கரீபியனுடைய கரிபானா அந்த பரேட் இடம் வர இருக்கின்றது. ஆகவே அதற்காகத்தான் தாங்கள் இப்படி அதிகரித்த சேவையை வழங்க இருக்கின்றோம் அன்றைக்குன்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று ஏராளமான நிகழ்வுகள் இந்த வார இறுதியிலும் இடம்பெற காத்திருக்கின்றன. அதே போன்று வீதி முடக்கங்களும் இருக்கலாம். ஆகவே அதையும் ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. சிட்டி கார்டன் எக்ஸ்பிரஸ்வே லாங் டேர்ம் க்ளோஷர்ஸை எதிர்கொள்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆஸ்ஃபெஸ்ட், அதே போன்று பான் அமெரிக்கன் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஃபெஸ்டிவல் இடம்பெறப்போகிறது. க்ரூவிங் இன் த பார்க் அப்படின்னு சொல்லி வூட்பாயின் பார்க்கில் ஒரு நிகழ்வு இடம்பெறுகின்றது. அதே போன்று குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபெஸ்ட் இடம்பெறுகின்றதாம். அது மாத்திரமல்லாமல் மிக்ஸ் டியோ அப்படின்னு சொல்லி ஒரு இலவசமான ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியான மியூசிக் ஈவெண்ட் வீக்கெண்டில் இடம்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ட்ரில்லியம் பார்க்கில் இடம்பெறுமா மிக்ஸ் டியோ அப்படின்னு சொல்லி. அதே போன்று சூப்பர் ட்ராய் ட்ரோனோ இடம்பெறப்போகிறது. ஒரு ட்ரையத்தோனாக இது காணப்பட போகின்றது. அதோடு ட்ரோனோ சைனா டவுன் ஃபெஸ்டிவலும் இடம்பெறுகின்றதாம் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெறப்போகின்றன, அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளலாம். அதே போன்று கனடாவினுடைய ஆல்டஸ்டான விமன் இப்போது யார் என்று சொன்னால் டொரண்டோவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இவர் இப்போது த வில்லேஜ் ஆஃப் ஹாம்பர் ஹைட்ஸ் ரிட்டையர்மெண்ட் ஹோமில் இருக்கின்றாராம். மேரி ரோசா என்று சொல்லப்படுகின்ற இவர் 1915 September 17 பிறந்திருந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உலகப் போரின் போதும் இவர் இருந்திருக்கின்றார். ஃபர்ஸ்ட் உலகப் போரில் வந்து பிறந்து அதற்கு பின்னர் வளர்ந்து ரெண்டாவது உலகப் போரில் பல சவால்களை எல்லாம் தாண்டி 3 இந்த COVID-19 அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து எல்லாம் கடந்து வந்து இப்போது இவர் 110 இங்கே காணப்படுகின்றார் அப்படின்னு சொல்லி அதையும் கூறப்பட்டிருக்கிறது. சரி, அந்த விடயத்தோடு பாபு கேட்டரிங் வழங்குகின்ற சம்மர் ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95. 10 சம்பல் சாம்பாருடன் 7.45. 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95. வாழை இலையில் திருமண விருந்து 20 உணவு பதார்த்தங்களுடன் 12.95. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்ல இருக்கின்றேன். இதுவரை நேர்ம நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா, தொடர்ந்து உங்களோடு சுரேகா. இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மூச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகை அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
3: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட்

0: Financing Home Equity இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜ் 24 மணி நேரத்தில் பெற்று தருகின்றார். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
1: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
3: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்,
3: 416-461-6401.
4: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம். முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, ஜான் 647-721-4057, 647-721-4057.

0: இளம் உலகம் வானம் வரலாறு காடு கடல் இசை திரை
1: சபா இப்பவே கண்ண கட்டது
2: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா
0: சுவையான பாடல்களும் சுவாரஸ்யமான தகவல்களும் கலந்து வரும் காற்றலை பொழுதாய்
3: ஹலோ யாருங்க
4: ஹலோ
5: ஹலோ
3: நாங்க எஃப்எம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா
0: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் இன் திசையெங்கும் கிழக்கு
6: நன்றி நீரஜா. நேரம் 3 மணி 1 நிமிடம். இப்பொழுது முதல் 5 மணி வரைக்குமே திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். இன்றைக்கும் இனிமையான பாடல்கள் மற்றும் பலவிதமான தகவல்களுடன் இன்றைக்கும் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கின்றது. இன்று ஜூலை மாதம் 23rd 2026 ஒலிபரப்புடன் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் உடன். கலியகத்தில் நான் சுரேகா. இனிமையான வணக்கம் நேர்களே.
7: Bonjour, boys and girls.

3:06 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசியங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 24 உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகவே இருக்கின்றது. மாலை வேளையில் 22 டிகிரி செல்சியஸ், 24 உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமையும் ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகத்தான் இருக்கப் போகின்றது. அதை கூடிய வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், 28 உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. 3:07, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. கருப்பு ஜூலை நிகழ்வுகள் பற்றிய அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காப்ரோ சென்ட்ரேட்டுக்கு அருகாமையில் உள்ள அல்பர்ட் கேம்பல் ஸ்கொயரில் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விபரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும். 4374319301, 4374319303, 6479142178.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All-Wheel Drive-உடனும் 10-year warranty-உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸிலிருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4378607002.
2: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-5656.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4008, 416-446-4008.
5: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம், பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில் அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401, வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
6: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: டே அத சொல்ல
1: 3:20 ஈஸ்ட் எஃப்எம்முடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இம்மாதம் 24 வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் கோர்ஸ் ஆரம்பிக்கின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 4377846664, 4367 4664. 3:21, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
2: ஒஷாவாவில் மிகச்சிறந்த லொகேஷனில் உங்களுக்கான புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை 649,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான வாய்ப்பினை லக்ஷன் கந்தசாமி இந்த நாளில் வழங்கிக் கொண்டிருக்கிறார். தற்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய இல்லக்கனவினையோ அல்லது கட்டுப்படியான விலையில் முதலீடு ஒன்றினை பெற்றுக் கொள்வதற்கான கனவினையோ நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். குறிப்பாக ஒஷாவாவில் ஒஷாவா யூனிவர்சிட்டியில் இருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் மிக அருகில் ஒரு புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 649,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு காணப்படுகின்றது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லக்ஷங்கந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 761,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 791,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதே வழியில் டபுள் கராஜ் வீடுகளை நீங்கள் 702,000 டாலர்களிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 835,000 டாலர்களிலிருந்தும், 2500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 930,000 டாலர்களிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 3000 ஸ்கொயர் ஃபீட், 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். க்ளோசிங்குக்கு ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது. அதேவேளையில் அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் ஆகியன ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. 2 ஃப்ளோர்களிலும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங் கூட உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. செப்பரேட் பேஸ்மெண்ட் ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. ஒஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் கோஸ்ட்கோ அடங்கலான அனைத்து வசதிகளுக்கும் அருகில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அழைக்கலாம் லக்ஷ்மி கந்தசாமி 416-888-8044. அரசாங்கங்களால் வழங்கப்படுகின்ற HST ரிபேட் புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயராக இருந்தாலும் சரி, வீனியூராக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கங்கள் வழங்குகின்றன. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய இல்லக்கனவினை நிறைவாகிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குறிப்பாக ஒஷாவாவில் ஒரு டீடாச் வீட்டினை நீங்கள் 649,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 702,000 டாலர்களிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் ஆகிய ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அலையுங்கள் லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. 416-888-8044.

என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் சில்லறை விற்பனைத் துறை கடந்த மே மாதம் ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகன எரிபொருள் விலை அதிகரிப்பு இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ள போதிலும் அதனை தவிர்த்தும் கனடாவின் சில்லறை விற்பனைத் துறை உறுதியாக இருந்ததாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ஜூன் மாதமும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. கனடா மீது அமெரிக்கா விடுக்கும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கனடாவின் ஒற்றுமையே மிக முக்கியமான பலம் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகள் ஆரம்பித்த காலத்தை விட இப்போது கனடா மிகவும் வலுவான நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கனடா ஒன்றுபட்டிருக்கும்போது சாதிக்க முடியாத விடயம் எதுவும் இல்லை எனவும் பிரதமர் பெருமிதத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் நீட் தேர்வினை ஒழிக்க வேண்டிய தருணம் இதுவென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக வாள் தூக்கி நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2013 காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுடன் அந்நேரத்தில் காங்கிரசுடன் கூட்டணியில் திமுக இருந்தது. அத்துடன் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் நீட் தேர்வுகளை ஒழிப்பதாக திமுக வழங்கிய வாக்குறுதி தற்போதும் விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கீழ்த்தரமான செயற்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க சாடியுள்ளார். அர்ஜுனா ராமநாதனுக்கு ஏதேனும் உளவியல் பிரச்சினைகள் இருக்கும் என்றும் அவர் சிகிச்சை பெற்று குணமடைந்து விடுவார் எனவும் நம்புவதாலேயே பொறுமையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நாட்டுக்கரு பண்பலை East FM 102.7
1: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589999.
2: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Lebi 4374777960 4374777960.
3: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
3: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
3: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
5: கோடைக்காலம் வந்துவிட்டது. இந்த மகிழ்ச்சியான பருவத்தை செலசி பர்னிச்சர் சம்மர் ஃபெஸ்டுடன் கொண்டாடுங்கள். உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து தளபாடங்களும் மாபெரும் ஃபேக்டரி டைரக்ட் தள்ளுபடி விலைக்கு கிடைக்கின்றன. அழகிய நவீன பெட்ரூம் செட், உயர்தர மெத்தைகள் மற்றும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட பூஜை அறை சுவாமி மாடங்கள் அனைத்து ஒரே இடத்தில் மலிவு விலைக்கு பெற்றுக் கொள்ளலாம். செலசி பர்னிச்சர்ஸ் காப்ரோவிலேயே உருவாக்கப்படுகின்றன. உங்கள் வீட்டிற்காக வேண்டிய அளவுகளில் வேண்டிய விதங்களில் கிடைக்கின்றன. செலசி பர்னிச்சர் ஷோரூம், 3350 பார்மசி அவென்யூ, யூனிட் 3, ஸ்காப்ரோ பார்மசி அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில், 416-731-7044.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.

0: 3:43, இது ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. சர்வதேச சந்தையில வந்து கச்சா எண்ணெயின் விலை வந்து மே மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக ஒரு பீப்பாய்க்கு 100 அமெரிக்க டாலரை தாண்டி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வெளியாகி இருக்கின்றது. இது எதனால அப்படின்னு பார்க்கும்போது, ஏமனின் ஹவுதி போராளிகள் வந்து சவுதி அரேபியா எண்ணெய் டேங்கர்களை வந்து தாக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதை தொடர்ந்து தானாம் இந்த மாதிரியான பதட்டங்கள் வந்து அதிகரித்துள்ளதாம், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள்ல. இதனால உலகளாவிய எண்ணெய் விநியோகம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற அச்சம் வந்து பல நாடுகளுக்கு உருவாகி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதன் தாக்கம் என்னென்னு பார்க்கும்போது, பெட்ரோல் டீசல் விலைகள் உயரக்கூடும் அப்படின்னும், குறிப்பாக பணவீக்க அழுத்தம் வந்து மீண்டும் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சில பொருளாதார வல்லுநர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றாங்க. இதனால போக்குவரத்து மற்றும் விமான சேவையின் செலவுகள் கூட அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிக்கெட் செலவுகள் கூட மீண்டும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலக பங்குச்சந்தைகளும் கூட இந்த செய்தியால வந்து மிக பெரிய ஒரு சரிவை வந்து சந்திக்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறார்கள். நேரம் 3:44, ஈஸ்ட் எஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: ஆஷாவாபில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை 649,000 ஆரம்ப விலை என்று சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சங்கந்தசாமியால் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 416-888-8044 புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய இல்லக்கனவினை நினைவாய்க் கொள்ளலாம், அல்லது கட்டுப்படியான விலையில் ஒரு முதலீட்டினை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் ஆஷாவாவில் மிகச்சிறந்த லொக்கேஷனில், குறிப்பாக ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கும் மிக அண்மையில் ஒரு டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $649,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளினுடைய ஆரம்ப விலையாக இது காணப்படுகின்றது. அதுவேளையில் 1,800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட $761,000 இருந்தும், 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளையும் நீங்கள் $791,000 இருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளையும் இந்த கட்டுமானத்தில் $702,000 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 2,000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $835,000 இருந்தும், 2,500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை $930 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். 3,000-3,200 என்று சொல்லி பல்வேறுபட்ட ஸ்கொயர் ஃபீட் அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். விவரங்களை களையுங்கள். லட்சங்கந்தசாமி 416-888-8044. 2027 க்ளோசிங் வருகின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்கு. கதைவெளியில் சிறந்த சலுகைகள், பல்வேறுபட்ட சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அனைத்து அப்ளையன்சஸ் மற்றும் ஏர் கண்டிஷனிங் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot ceiling வழங்கப்படுகின்றது. அதேவேளையில் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. லட்சங்கந்தசாமி ஊடாக நீங்கள் இந்த சிறப்பு சலுகைகளை பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். ஆஷாவாவில் உங்களுக்கான ஒரு டீடாச் வீடு ஒன்றினை $649,000 ஆரம்ப விலையிலிருந்து சுமமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்காக கிடைக்கப்படுகின்றது. இந்த டீடாச் வீடுகள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை வெற்றுள்ள HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $702,000 இருந்து ஆஷாவாவில் மிகச்சிறந்த அந்த லொக்கேஷனில் பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் ஏர் கண்டிஷனிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot ceiling ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. லட்சங்கந்தசாமி எடுக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
1: ஸ்கார்போரோவில் பாஸ்மோ அவென்யூவில் மார்க்கம் ரோடிற்கும் மிடில் பீல்டிற்கும் இடையில் ஆதவன் உணவகம். வார நாட்களில் காலை 7 மணி முதல் 11 மணி வரை ஸ்பெஷல் தோசை கொம்போ, பிட்டு கொம்போ. தினமும் சிக்கன், மட்டன் ஃப்ரைட் ரைஸ், மசாலா தோசை, மட்டன் பட்டர் சிக்கன் ரோல், சனி ஞாயிறு லாம் ரைஸ் ஸ்பெஷல் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃப் கொத்து ரொட்டி அல்லது ஃப்ரைட் ரைஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோ அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690.
3: Toyota. Toyota வாகன விற்பனையில் பல வருட அனுபவம் வாய்ந்த சித்ரா செல்வநாதன் இப்பொழுது ஸ்கார்போரோவில் உங்களுக்கு அருகில் உள்ள பிரிமல் டொயோட்டாவில் பணியாற்றுகின்றார்.
5: This is Chitra Selvanathan from Brimal Toyota. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன், வாங்கோ பார்க்கலாம்.
3: புதியதோ அல்லது பயன்படுத்தப்பட்டதோ எந்த ஒரு டொயோட்டா வாகனமாக இருந்தாலும் சிறந்த விலை, குறைந்த வட்டி வீதம், சிறப்பு சலுகைகளோடு பெற்றுக் கொள்ள சித்ரா செல்வநாதனை தொடர்பு கொள்ளுங்கள். சித்ரா செல்வநாதன், பிரிமல் டொயோட்டா, 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர் போனா பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட ஏஜே 416-704-8074, 416-704-8074.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே.

0: என்ன வளர்ற புரியற மாதிரி சொல்லு.
1: இன்றே கிக்கிலி தக்கா இக்க நேன்யூனா.
0: ஐயோ தலை சுத்துது, சரியா சொல்லு.
1: இது கூட புரியலையா புத்து?
0: அதெல்லாம் வேண்டாம், நேராவே சொல்லு.
1: நான் உன்னை

0: 4:05 ஈஸ்ட் எஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 2வது மணித்தியாலத்திற்குள் வந்திருக்கின்றோம். வெளியில் 26°C 26 ஆகவே உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இரவு வேளையில் 14°C 14 ஆக உணர இருக்கின்றோம். நாளை வெள்ளிக்கிழமையும் ஒரு சூரிய வெளிச்சம் நிறைந்த ஒரு பிரகாசமான ஒரு பொழுதாகவே இருக்கப் போகின்றது. அதை கூடிய வெப்பநிலை 25°C 28 ஆக உணர இருக்கின்றோம். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்தவிதமான மாற்றங்களையும் தரப்போவதில்லை. நீங்கள் ஈஸ்ட் FM.CA ஊடாக உலகத்தில் எங்கு இருந்தாலுமே எங்களோட நிகழ்ச்சியை வந்து மிக தெளிவாக ரசிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் பிரத்யேகமாக வெளியிடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்வையிடுவதற்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஊடாக ஈஸ்ட் FM தமிழ், யூடியூப் ஊடாக ஈஸ்ட் FM 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 4168241212, ஈஸ்ட் FM 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். 4:06 இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: வாஷாவாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $649,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்போடு லக்ஷன் கந்தசாமி இந்த நாளில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். $649,000 இருந்து வாஷாவாவில் நீங்கள் மிகச்சிறந்த லொகேஷனில் ஒரு டீடாச் வீட்டினை சொந்தமாக கொள்ள முடியும். குறிப்பாக இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த சலுகையினை பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு ஒப்பீட்டளவில் குறைவான விலையில், கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ள முடியும். ஒஷாவாவில் $649,000 இருந்து ஒரு சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு லக்ஷன் கந்தசாமியை தொடர்பு கொள்ளுங்கள். 416-888-8044. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட $761,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகள் $791,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அதேவேளையில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $702,000 இருந்து சொந்தமாக கொள்ளலாம். 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் வீடுகள் $835,000, 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் வீடுகள் $930,000, 3000 ஸ்கொயர் ஃபீட் 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறு பட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு வருடத்தின் பின்னர் தான் க்ளோசிங் வருகின்றது இந்த வீடுகளுக்கு. அதுவேளையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. மெயின் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுவேளையில் அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகிறது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகின்ற குறிப்பிடத்தக்கது. ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் கோஸ்கோ போன்று பல்வேறுபட்ட வசதிகளும் நிறைந்திருக்கின்ற ஒரு லொக்கேஷனில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. லக்ஷன் கந்தசாமியை அழைத்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். 416-888-8044. ஆஷாவாவில் புத்தம் புதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $649,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாளில் லக்ஷன் கந்தசாமி அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. HST ரிபேட் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதுவேளையில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $702,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். பல்வேறுபட்ட அளவுகளில் 3200 ஸ்கொயர் ஃபீட் வரையிலான அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். அனைத்து அப்ளையன்சஸ், ஏர் கண்டிஷனிங், அனைத்து ஃபுளோர்களிலும் 9-foot சீலிங் ஆகிய ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. லக்ஷன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCALADE Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 437-860-7002.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Markham & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள். 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்க விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டம் October 24th. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2-ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெருவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
4: 416-900-4599.
6: Rhythm 7 Entertainment Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto.
7: மீனாட்சி மீனாட்சி
6: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் மார்க்கம் மெடோவில் தேனிசை தென்றல் தேவா The Ghana King Live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com க்கு செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.

4:23 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உலகில் மிகப்பெரிய ஒரு தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றான கூகுளுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் கிட்டத்தட்ட 1 பில்லியன் அமெரிக்க டாலர் அபராதத்தை வந்து விதிச்சிருக்கான். அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கூகுள் தனது அந்த கூகுள் சர்ச்சில் தன் சொந்த சேவைகளுக்கு மட்டுமே அதிகமான முன்னுரிமை கொடுத்ததாகவும், கூகுள் போட்டி நிறுவனங்கள்ட சேவைகளை வந்து குறைவாக வெளியில் தெரியும்படி செய்ததாகவும் வந்து இந்த யூரோப் யூனியன் வந்து குற்றம் சாட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த கூகுள் பிளே ஸ்டோரில் அப்புகளை வெளியிடும் நிறுவனங்கள் வந்து கூகுளின் விதிகளையே பின்பற்ற வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னும், மாற்று கட்டண முறைகளை கூட நாங்கள் பின்பற்ற வேண்டி இருக்கின்றது அப்படின்னும், அப் ஸ்டோர்களுக்கு போதிய வாய்ப்பு நீங்கள் வழங்கவில்லை அப்படின்னும் கூட அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்களாம். இதனாலேயே எங்களோட போட்டி வந்து பாதிக்கப்பட்டது, கூகுள் தான் முன்னிலையில் நிற்கிது, தங்களோட விளம்பரங்களை தான் அதிகமாக வெளியில் தெரியும்படி காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு கூட எழும்பியிருக்கான். ஆனால் இதை வந்து கூகுள் முற்றாக மறுத்திருக்குதாம். இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்ததோடு, தங்களோட சேவைகள் வந்து மக்களுக்கு பாதுகாப்பையும் வசதியையும் கருத்தில் கொண்டு தான் நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னும், இந்த முடிவை வந்து நாங்கள் எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருக்கின்றோம் அப்படின்னு கூட அவர்கள் இதுக்கு பதிலடியும் கூட தெரிவித்திருக்கின்றார்களாம். நேரம் 4:25 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: East FM தமிழ் செய்திகள்.

0: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் மேலும் தீவிரமான அணுகுமுறையை கையாள வேண்டும் என கனடாவின் 13 மாகாண முதல்வர்கள் பிரதமர் மார்க் கானியிடமும் கனேடிய பேச்சுவார்த்தை குழுவிடமும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய முதல்வர்கள் மாநாட்டில் வைத்து வலியுறுத்தியுள்ளனர். ஒன்டாரியோ மாகாண காவல்துறையும் கனேடிய எல்லை பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் 139 மில்லியன் டாலர்களுக்கு மேல் மதிப்பிலான போதை மருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவை மையப்படுத்தியும் அமெரிக்காவிலும் இடம்பெற்ற சோதனைகளில் டொரண்டோ மற்றும் பீல் பிராந்திய காவல்துறை பிரிவுகளும் அமெரிக்க காவல்துறை பிரிவுகளும் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் மருத்துவக் கல்லூரி சேர்க்கைக்கான நீட் தேர்வுகளுக்கு எதிரான போராட்டங்கள் இடம்பெறும் நிலையில் சென்னையில் நாளை மறுதினம் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக நாம் தமிழர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட முயற்சிக்கும்போது அதனை காவல்துறையை பயன்படுத்தி ஒடுக்கும் தமிழக வெற்றிக்கழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வரலாற்று புகழ்மிக்க திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பகுதியில் புதிய கட்டுமானங்கள் எவையும் இடம்பெறவில்லை எனவும் ஏற்கனவே உள்ள தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் பணிகளை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாவில் பிக்குகள் முன்னிலையில் இடம்பெற்ற அடிக்கல் நாட்டு விழா கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
1: உங்கள் கார், வீடு, வாடகை வீடு, பிசினஸ், கமர்ஷியல் இன்சூரன்ஸ் எதுவாகினும் நீங்கள் இப்போது செலுத்துகின்ற மாத கட்டணத்தில் 25% வரை சேமிக்க முடியும். இலவச ஆலோசனைகளை பெறுவதற்கு தமிழில் பேச அழையுங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் நிரோ குமார். 6479826476. 10 அதிகமான நிறுவனங்களிடமிருந்து உங்கள் இன்சூரன்ஸ் பாலிசியினை பெறுகின்ற வாய்ப்புள்ளது. மேலதிக விவரங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பர்ட் நிரோ குமார், இன்சூரன்ஸ் புரோக்கர் நோவிங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், தமிழிலும் உரையாடலாம். 6479826476. 6479826476.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7. உங்கள் அபிமானம் பெற்ற டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8வது ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரன் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் உணவு சாவடிகள், வணிக சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் இன்னும் பல. அனுமதி மற்றும் பார்க்கிங் முற்றிலும் இலவசம். கொண்டாட தயாராகுங்கள். ஆகஸ்ட் 14, 15, 16 மோனிசேரன் பின் சந்திப்பில் டேஸ்ட் ஆஃப் தமிழ் 2026.
1: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
2: Hello everyone, my name is Ahsanul Hafiz and I am your Ontario Liberal candidate in Scarborough Southwest. When I immigrated to Canada back in 2002, I chose to make Scarborough my home. Back then, life was affordable, but today it is not. Scarborough deserves better and I will fight for a more affordable Scarborough. Visit votehafiz.ca to learn more.
3: This ad has been authorized by the CFO for the Scarborough Southwest Provincial Liberal Association.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் ஜூலை 31 தேதி வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாத 31 தேதி வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
5: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன். 102.7. 102.7.

4:44 இஸ்டெஃபம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. பிரான்ஸில் தென்மேற்கு பகுதியில் பரவி வர காட்டுத்தீ காரணமாக கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்டோர் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்த போர்டோ அருகே இருக்கின்ற அச்சான் பே மற்றும் கேப் ஃபெரோட் பகுதிகளில் தான் சுமார் 2,400 காடுகள் வந்து தீயில கருகி இருக்குதாம். 700 மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் வந்து தீயை கட்டுப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்களாம். இருந்தும் கடும் வெப்பம் மற்றும் பலத்த காற்று காரணமாக தீ மிகவும் வேகமாக பரவுவதால் வந்து அதிகாரிகள் பொதுமக்களை வந்து மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூட அறிவுறுத்தி இருக்கின்றார்களாம். இந்த ஆண்டு மட்டுமே 12,500 மேற்பட்ட காட்டுத்தீ சம்பவங்கள் வந்து பிரான்ஸில் மட்டுமே பதிவாகி இருக்கின்றதாம். இது ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஐரோப்பாவில் நீடித்து வருகின்ற கடும் வெப்ப அலை மற்றும் வறட்சி நிலை தான் இந்த காட்டுத்தீ அபாயத்தை வந்து மேலும் மேலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அதிகாரிகள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். 4:46 இஸ்டெஃபமுடன் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வஸ்திரா சங்கமம் தென்னிந்திய வர்த்தக கண்காட்சியும் விற்பனையும் நவீன ரக ஆடைகள், ஆபரண தெரிவுகள், அழகு சாதன பொருட்கள், பரிசுப் பொருட்கள், அலங்கார பொருட்கள், உணவுகள் இன்னும் பல. திருமண நிகழ்வுகளுக்கு கொள்வனவுகளை செய்து கொள்ள சிறந்த சந்தர்ப்பம். ஹோம் பேஸ்ட் சிறு வியாபாரங்களுக்கு ஆதரவு அளிக்க அழைக்கின்றார்கள். July 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை 430 நக்கட் அவென்யூ ஸ்காப்ரோவில் உள்ள எஸ்டேட் பேங்க்வெட் ஹாலில் வஸ்திரா சங்கமம்.

0: 4:50 இஸ்டெஃப்எம் இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. பாபு கேட்ரிங் வழங்கும் சமர் ஸ்பெஷல். வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது இறால் தொக்கு கணவாய் தொக்கு 8.95. வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95. 10 தோசை சம்பல் சாம்பாருடன் 7.45. 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95. வாழை இலையில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95. பாபு கேட்ரிங் உங்களை வரவேற்கின்றது. இணைந்திருக்கின்றோம். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் லக்ஷன் கந்தசாமி தருகின்ற தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.
1: ஆஷாவாவில் புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை 649,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லக்ஷங்கந்த சாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது புதிய வீடுகளை வாங்க நடைபெறும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஆஷாவாவில் நீங்கள் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 649,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். மேலதிக விவரங்களுக்கு லக்ஷங்கந்த சாமியை தொடர்பு கொள்ளலாம். 416-888-8044. 1700 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 761,000 டாலர்கள் இருந்து பெற்றுக் கொள்ள முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 799,000 டாலர்கள் இருந்து பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட இந்த கட்டுமானத்தில் 702,000 டாலர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். HST rebate உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 835,000 டாலர்களில் இருந்தும் 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை 930,000 டாலர்களில் இருந்தும் பெற்றுக் கொள்ள முடியும். 3,000-3,200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ளலாம். ஒரு வருடத்துக்கு பின்னரே இந்த வீடுகள் க்ளோசிங்கினை கொண்டிருக்கின்றன. அனைத்து அப்ளையன்சஸும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அதே வழியில் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் வழங்கப்படுகிறது. செப்ரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்திலும் அதே வழியில் காஸ்கோடங்களான பல்வேறுபட்ட வசதிகளுக்கு மிக அண்மையிலும் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. ஆஷாவாவில் புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை 649,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக அடையுங்கள். லக்ஷங்கந்த சாமி 416-888-8044. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய இல்லக்கனவினையோ அல்லது ஒரு கட்டுப்படியான விலையில் முதலீடினை பெற்றுக் கொள்வதற்கான கனவினையோ சொந்தமாக கொள்ள முடியும். மிகச்சிறந்த லொகேஷன் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளுக்கு அண்மையில் புத்தம்புதிய டீடாச் வீடுகளிலிருந்தனை நீங்கள் 649,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலையாக இது காணப்படுகிறது. டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட 702,000 டாலர்களிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். அனைத்து அப்ளையன்சஸ் ஏர் கண்டிஷனிங் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங் ஆகியன இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் வழங்கப்படுகிறது. செப்ரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் இருக்கின்றது. லக்ஷங்கந்த சாமி அழைக்கலாம் விவரங்களுக்கு 416-888-8044.
0: இந்த தகவலுடன் நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளலாம். தொடர்ந்தும் காஃபி டபுள் டபுளில் லாவண்யா இணைந்திருப்பார். இதே போலவே இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.

0: திசையெங்கும் கேட்கும் இசை வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
2: பிக்கரிங் அருள் ஜோதி சிவாலயம், ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத ஸ்ரீ சாம்பசிவ பெருமான் தேவஸ்தானம், பிரம்மோத்சவ விஞ்ஞாபனம் 2026, ஜூலை 24 வெள்ளி கொடியேற்றம், 30 வியாழன் வேட்டை திருவிழா, 31 வெள்ளி சப்பரம், ஆகஸ்ட் 1 சனி தேர் திருவிழா, 2 ஞாயிறு தீர்த்தம், 3 திங்கள் திருக்கல்யாணம். தீர்த்தோற்சவம் 960 பிரிஸ்கோ ரோட் பிக்கரிங்கில் லேக் ஆன்டாரியோவில் இடம்பெறும். அருள் ஜோதி சிவாலயம், 1734 ஆரஞ்சு ப்ரூக் கோட், யூனிட் 10, பிக்கரிங். தொடர்புகளுக்கு 6479-98-9-6943.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
0: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building இன் உள்ளே, 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
1: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு, 647-980-4779, Kingston and Galloway Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.

0: நன்றி சுரேகா. நேரம் 5:04 நீர்கள் இப்பொழுது முதல் 7 வரை இஸ்டெஃப்எம்மில் காஃபி டபுள் டபுளோடு இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0 வெளியில் 23 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 25 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் முதலாவது நேயர் வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா, அப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கும் செல்வகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க,
0: என்ன பாட்டு கேட்க போறோம்?
1: எனக்கு இதய முரளி படத்துல இருந்து கட்டளையன் அந்த பாட்டுக்கு.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி செல்வகுமார், மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

5:09 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4400 நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இம்மாதம் 24 வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க் கோர்ஸ் ஆரம்பிக்கின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 437-784-6664. 437-784-6664.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்,
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301, 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
4: ஃபார்முலா ஹோண்டாவில் July 31 வரை டெமோ கிளியரன்ஸ் சேல். ஏராளமான தெரிவுகளில் நிறைந்துள்ள புதிய மற்றும் பாவித்த டெமோ வாகனங்களை விசேட ஆஃபர்களில் பெற்றுக் கொள்ளுங்கள். இம்மாதம் 31 வரை மட்டுமே ஃபார்முலா ஹோண்டாவில் டெமோ கிளியரன்ஸ் சேல் இடம்பெறுகின்றது. தவறவிடாமல் பயன்படுத்த அழையுங்கள். ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
5: கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் ஜோதி விழா 2026 August 1st and 2nd. இவன் ஸ்பான்சர் ரத்திகா ஜுவல்லரி, பவர்ட் பாய் வீடு விற்பனை முகவர் அஜன் விஜயநாதன். வணிக சாவடிகள், உணவு சாவடிகள், ஏராளம் பொழுதுபோக்கு அம்சங்களுடன் August 1st ஃபயர்ஸின் சூப்பர் சன்ஸ் இசையிலும், August 2nd அரவிந்தனின் மெகா டியூனஸ் இசையிலும் தென்னிந்திய பாடகர் ராமு, சரிகமப்பா ஃபைனலிஸ்ட் அக்ஷயா, சிவானி, சின்னு சென் தமிழன் மற்றும் கனடிய கலைஞர்களும் இணைந்து வழங்கும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி கனடா ஸ்ரீ ஐயப்பன் ஆலய மைதானத்தில் ஜோதி விழா 2026. 416-321-6104.
6: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: 5:18 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:00 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-555-4440. 416-555-4440. இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
9: வணக்கம்.
8: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
9: நான் மிருகாலினி கதைக்கிறேன்.
8: நல்ல பேர் தான். நான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பொழுது பிராக்டிஸ் பண்ணித்தான் சொல்லணும். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
9: எனக்கு அந்த வெயில் படத்துல இருந்து வெயிலோடு விளையாடி போறீங்களா?
8: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி உங்களுக்கு.
9: நன்றி
8: நன்றி. வணக்கம்.
9: நன்றி. வணக்கம். வணக்கம்.

0: 5:24 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நீர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் கரண், எப்படி இருக்கீங்க?
1: சோமா இருக்கா? நீங்க எப்படி?
0: நாங்களும் நல்ல சோமா இருக்கோம். வேலையெல்லாம் முடிஞ்சுதா? சரி, என்ன பாட்டு கேட்க போறீங்க? சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கரண், வணக்கம்.
1: நன்றி,
0: வணக்கம். பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: அஷாவாவில் புத்தமுதிய டிடாச் வீடுனை 649,000 டாலர்கள் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லக்ஷங்கந்தசாமியில் நாளில் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் காஸ்ட்கோ போன்ற பல்வேறுபட்ட வசதிகள் நிறைந்திருக்கின்ற லொகேஷனில் உங்களுக்கான இந்த வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். புத்தமுதிய டிடாச் வீடுகள் ஆரம்ப விலை 649,000 டாலர்கள். இப்பொழுது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர்ஸ் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் ஒரு டீடாச் வீட்டினை ஓஷாவாவில் 649,000 டாலர்ஸில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். விவரங்களுக்கு அழையுங்கள் லக்ஷங்கந்தசாமி 416-888-8044. அதேவேளையில் சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை பொறுத்தவரையில் இவ்வாறு 649,000 டாலர்கள் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 761,000 ரூபாய்களில் இருந்தும், 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கிற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 791,000 ரூபாய்களில் இருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளையும் 702,000 ரூபாய்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 835,000 ரூபாய்களில் இருந்தும், 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை 930,000 ரூபாய்களில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். 3200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை நீங்கள் இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ளலாம். 2027 ஆண்டில் க்ளோசிங் வருகின்றது. ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்குக்கு. அதேவேளையில் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகின்றது. நீங்களும் உங்களுக்கான ஒரு புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை வர்ஷாவாவில் 649,000 டாலர்ஸில் இந்த சொந்தமாக லக்ஷங்கந்தசாமி 416-888-8044 அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு ஒரு சிங்கிள் கிளாஸ் டீடாச் வீட்டினை நீங்கள் 649,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து அஷாவாவில் சொந்தமாக கொள்ள முடியும். அஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 702,000 டாலர்கள். அதுவரையில் அனைத்து அப்ளையன்சஸ், ஏர் கண்டிஷனிங் மற்றும் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங் ஆகியனவும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. அலையுங்கள் லக்ஷங்கந்தசாமி. விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044

0: எஃப்எம் தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nai, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656, 416-906-5656.
2: East FM, Tamil, Seedigal.

கனடாவின் சில்லறை விற்பனைத்துறை கடந்த மே மாதம் ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகன எரிபொருள் விலை உயர்வடைந்தமை இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ள போதிலும், அதனை தவிர்த்தும் கனடாவின் சில்லறை விற்பனை உறுதியாக இருந்ததாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ஜூன் மாதமும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடா மீது அமெரிக்கா விடுக்கும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கனடாவின் ஒற்றுமையே மிக முக்கிய பலம் என பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். டொனால்ட் டிரம்பின் வரி விதிப்புகள் ஆரம்பித்த காலத்தை விட இப்போது கனடா மிகவும் வலுவான நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கனடா ஒன்றுபட்டு இருக்கும்போது சாதிக்க முடியாத விடயம் எதுவும் இல்லை எனவும் பிரதமர் பெருமிதத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் சர்ச்சைக்குரிய நீட் தேர்வினை ஒழிக்கும் தருணம் இதுவென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக வாழ்த்துக்கி நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூழ் உரைத்துள்ளார். 2013 காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுடன் அந்த நேரத்தில் காங்கிரசுடன் கூட்டணியில் திமுக இருந்துள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் நீட் தேர்வுகளை ஒழிப்பதாக திமுக வழங்கிய வாக்குறுதி தற்போதும் விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றது. இலங்கையில் வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கீழ்த்தரமான செயற்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சபை முதல்வர் பிமல் நரத்நாயக்க சாடியுள்ளார். அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஏதேனும் உளவியல் பிரச்சினைகள் இருக்கும் என்றும், அவர் சிகிச்சை பெற்று குணமடைந்து விடுவார் என நம்புவதாலேயே பொறுமையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள்
1: ஐந்து மணி 35 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள் 416-5544-0000 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சோமா இருக்கும் தேவகுமார். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கின்ற உங்களை நிகழ்ச்சிகளோட நாங்களும் பயந்து கொண்டிருக்கிறோம். இன்று 83 ஆண்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட ஆண்டு தினம். 34 வருடங்களுக்கு முன்னுக்கு 34 வருடங்களுக்கு முன்னுக்கு இன்றைக்கு அது நினைவாக அந்த மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்கள் நினைவாக இந்த பாடலை கேட்போம். தம்பி அர்ச்சனா படத்துல இருந்து புலிகள் கொஞ்சம் தூங்கும் போது எலிகள் கூட மாட்டேன் அந்த பாடலை கேட்போம்.
1: சரி, அந்த நினைவுகளுடன் இந்த பாடலை கேட்கலாம். நன்றி தேவகுமார். வணக்கம்.
2: நன்றி.

0: 5:41 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி 4164544040 அணிந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரி லாவண்யா. நாதன்,
0: எப்படி இருக்கீங்க நாதன்?
1: மிகவும் நல்லாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம், நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: அந்த எங்கே அந்த வெண்ணிலா, எங்கே அந்த லாவண்யா, அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. பாடலுக்கு முன்னதாக லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: அஷாமாவில் புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $649,000 ஆரம்ப விலையில் இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த நாளில் லக்ஷன் கந்தசாமியால் அடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்ற விசேட சலுகையாக இது காணப்படுகின்றது. இதனை பயன்படுத்தி உங்களுடைய இலக்கணவினையோ அல்லது கட்டுப்படியான விலையில் முதலீட்டு வாய்ப்பு நிலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய கனவினையோ நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. $649,000 ஆரம்ப விலையிலிருந்து ஒஷாவாவில் ஒஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 761,000 ரூபாய்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை 791,000 ரூபாய்களாக இருக்கிறது. அதுவிலையில் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 702,000 ரூபாய்களில் இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 835,000 ரூபாய்கள். 2500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 930,000 ரூபாய்கள். 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங்குக்கு. அதே விலையில் அனைத்து அப்ளையன்சஸும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது, அமைக்கப்படத்தக்கது. அதுவிலையில் அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகின்றது. லட்சங்கந்தசாமி அழைத்து மேலதிக விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். 416-888-8044 ஆஷாவாவில் புத்தம் புதிய டீடாச் வீடுகள் 649,000 ரூபாய்கள் இருந்து ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீடினை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதுவேளையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 761,000 ரூபாய்களிலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். டபுள் கராஜ் டீடாச் வீடுகளினுடைய விலைகளும் 702,000 ரூபாய்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது. 2000, 2500, 3000, 3200 என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகிறது. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் இந்த ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் வழங்கப்படுகிறது. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிறது. லட்சங்கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: Lakme Home Sing Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸில் இருந்து 3-year லீஸில் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV-களுக்கு அப் டு $5,500 ஆஃப். அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவற விடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமத் தம்சேன் 437-860-7002.
1: விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
7: ஐந்து மணி 53 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 116-5544-0400 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
8: வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கிறீங்க?
7: நல்ல சோமா இருக்கிறோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். நல்ல வெதர் இன்னைக்கு.
7: வெதர் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கீங்க?
8: ஆமா.
7: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறோம்?
8: இன்றைக்கு அக்னி நட்சத்திரத்திலிருந்து தூங்காத விழிகள் இரண்டு, அந்த பாட்டு கேட்க விரும்புகிறேன்.
7: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி ரோஹிணி, வணக்கம்.
8: நன்றி, வணக்கம்.

0: 5:58 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ராஜ், எப்படி இருக்கிறீங்க?
1: சோமா இருக்கேன். எங்க உங்களோட பார்ட்னர்?

0: 6:05 கேடுகொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-554-4040. வெளியில் 24 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 25 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 25 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 28 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இன்று நள்ளிரவுக்கு பின் வாகன எரிபொருளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை. இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
1: நான் ரவி கதைக்கிறேன். நான்கு பாடல் கொண்ட தேவல் போகும் நேரம் என்ற பாடலை விரும்பி கேட்கிறேன்.
0: சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். எப்படி இருக்கிறீங்க ரவி?
2: உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் லட்சன் கந்தசாமி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ அல்லது ஒரு மிகச்சிறந்த முதலீட்டினையோ சொந்தமாக கொள்ளக்கூடிய ஒரு அரிய சந்தர்ப்பமாக லட்சன் கந்தசாமி இதனை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். இப்போது புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு வாஷாவாவில் ஒரு புத்தம் புதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதுவேளையில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட $729,000 இருக்கின்றது. 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட $755,000 இருக்கின்றது. டபுள் கிராஷ் வீடுகளின் ஆரம்ப விலையை எடுத்துக்கொண்டால் $680,000 ஆரம்ப விலையிலிருந்து நீங்கள் ஒரு புத்தம் புதிய டபுள் கிராஷ் இல்லத்தினை இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரீபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $826,000. 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $910,000. 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் கூட $943,000. 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2027 க்ளோசிங் பெறுகின்றது. ஒரு ஆண்டுக்கு மேலான காலம் இருக்கின்றது க்ளோசிங்குக்கு. அது மட்டுமல்லாமல் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அசைன்மெண்ட் வழங்கப்படுகின்றது. செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. இந்த கட்டுமானத்தில் ஆஷவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் அனைத்து வசதிகளும் நிறைந்திருக்கின்ற ஒரு லொகேஷனில் இந்த புத்தம் புதிய வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. லட்சன் கந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 ஆஷாவாவில் புத்தம் புதிய டீடாச் வீடுகளின் விற்பனை ஆரம்பித்திருக்கிறது. இந்த கட்டுமானத்தில் நீங்கள் உங்களுக்கான ஒரு சிங்கிள் கிராஷ் டீடாச் வீட்டினை $623,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய வாய்ப்பு லட்சன் கந்தசாமியால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தினால் குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம் வழங்கப்படுகின்ற HST ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு நீங்கள் குறைவான விலைகளில் உங்களுக்கான இல்லங்களையோ முதலீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட $680,000 இருக்கிறது. அனைத்து அப்ளையன்சஸும் இலவசம், ஏர் கண்டிஷனிங் இலவசம், அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அழைங்கள் லட்சன் கந்தசாமி. விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
1: 416-5088-9552.
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Ikumidayal, Ingu Matume, Dr. Pavithra Nandeshwarar, Survey Valangahirar, 416-299-1020.
0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
3: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
4: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
4: 416-461-6401.
5: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7. 102.7.
6: 6:16 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். நல்ல சும்மா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க டோன்மெல் சந்திரன்?
7: நீங்க அந்த ட்ரை த்ரூ செய்யறதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா சின்ன அந்த ட்ரை த்ரூ வந்து ஒரு தானியம் எடுத்து தானியம் மேக்
6: பண்றோம்.
7: டேலண்ட்டுக்கு நீங்களே எடுத்து நீங்களே செய்யற உண்மையிலே வாழ்த்துக்கள்.
6: நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: ஓ, தேங்குடி சென்னையில வந்த பழனி டோன் சேர்ந்து கேட்போம்.
6: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி டோன்மெல் சந்திரன், வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
6: நீங்கள் ஹெல்த் கேர் துறையில் வேலையொன்றை பெற விரும்புகின்றீர்களா? உங்களுக்காக ஒரு அரிய சந்தர்ப்பத்தை வழங்குகின்றது ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ். இம்மாதம் 24 தேதி வெள்ளிக்கிழமை ஃபுட் சர்வீஸ் ஒர்க் கோர்ஸ் ஆரம்பமாகின்றது. ஃபுல்லி ஆன்லைன் கிளாஸஸ், பிளேஸ்மெண்ட் இன்க்ளூடட், ஃபுட் ஹேண்ட்லிங் இன்க்ளூடட், இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட்ஸ். தொடர்பு கொள்ளுங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் காலேஜ் ஆஃப் பிஸ்னஸ், ஹெல்த் கேர் அண்ட் டெக்னாலஜி, 437-784-6664. 437-784-6664.

0: 6:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்மின் காஃபி 77 வரை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். 416-5544-4040 416-5544-4040 இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு கேட்கலாம்?
1: பாட்டு காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து இந்த அன்பு எனக்கானவில்லை நேற்றுடன் அந்த பாட்டு.
0: சரி, எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி கண்ணன், வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுக்களில் மேலும் தீவிரமான அணுகுமுறையை கையாள வேண்டும் என கனடாவின் 13 மாகாண முதல்வர்கள் பிரதமர் மார்க் கார்னியிடமும் கனேடிய பேச்சுவார்த்தை குழுவிடமும் அழைப்பு விடுத்துள்ளனர். இதற்கான அனைத்து வழிகளையும் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கனேடிய முதல்வர்கள் மாநாட்டில் வைத்து வலியுறுத்தியுள்ளனர். ஒன்டாரியோ மாகாண காவல்துறையும் கனேடிய எல்லை பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கைகளில் 139 மில்லியன் டாலர்களுக்கு மேல் மதிப்பிலான போதை மருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒன்டாரியோவை மையப்படுத்தியும் அமெரிக்காவிலும் இடம்பெற்ற சோதனைகளில் டொரண்டோ மற்றும் பீல் பிராந்திய காவல்துறைகளும் அமெரிக்க காவல்துறை பிரிவுகளும் பங்கேற்றுள்ளன. இந்தியாவில் மருத்துவக் கல்வி சேர்க்கையை நீட் தேர்வுகளுக்கு எதிராக போராட்டங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் சென்னையில் நாளை மறுதினம் பாரிய ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக நாம் தமிழர் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் போராட முயற்சிக்கும் போது அதனை காவல்துறையை பயன்படுத்தி ஒடுக்கும் தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் வரலாற்று புகழ்மிக்க திருகோணமலை கன்னியா வெண்ணின் நீரூற்று பகுதியில் புதிய கட்டுமானங்கள் அவையும் இடம்பெறவில்லை எனவும் ஏற்கனவே உள்ள தொல்பொருள் சின்னங்களை பாதுகாக்கும் பணிகளை ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தொல்லியல் திணைக்கள பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். கன்னியாவில் பிக்குகள் முன்னிலையில் இடம்பெற்ற அடிக்கல் நாட்டு விழா கரிசனைகளை ஏற்படுத்தியிருந்தது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இணைந்து ஒலிக்கும் மாலை வேளை 5 மணி முதல் 7 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்இல் 2 மணி நேரங்கள்.
1: ஆறு மணி 31 நிமிடம் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி 77 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5545-4040 நிகழ்ச்சியில் தொடர்வது லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற தகவல்கள்.
2: ஆஷாபாவில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்கள் ஆரம்ப விலையில் இருந்து சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு லக்ஷன் கந்தசாமி இன்றைய நாளில் எடுத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அரசாங்கங்களால் வழங்கப்படுகின்ற HS ரிபேட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வழங்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. $130,000 வரையில் புதிய வீடுகளை வாங்குகிற அனைவருக்கும் இந்த HS ரிபேட்டினை வழங்குவதாக அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இவ்வாறான சூழலில் இதனை சாதகமாக பயன்படுத்தி ஆஷாவாவில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ பெற்றுக்கொள்ள முடியும். குறிப்பாக ஒரு டீடாச் வீடினை, சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர்களில் இருந்து சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு கிடைக்கப்படுகிறது. மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் லட்சங்கந்த சாமியை தொடர்பு கொள்ள முடியும். 416-888-8044 சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை $623,000. HS ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 729,000 டாலர்கள். 2000 ஸ்கொயர் ஃபீட் சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 755,000 டாலர்கள் ஆரம்ப விலை. அதே வழியில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை நீங்கள் 680,000 டாலர்களில் இருந்து இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்கள். 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 910,000 டாலர்கள். அதே வழியில் 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 943,000 டாலர்கள். 3000 ஸ்கொயர் ஃபீட் 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லியும் நீங்கள் பல்வேறு பட்ட அளவுகளில் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். 2027 ஆண்டில் க்ளோசிங் ஒரு ஆண்டுக்கு மேலாக காலம் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த ஆரம்ப விலைக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகிறது. அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்திலிருந்து வீடுகள் கட்டப்படுகின்றன. காஸ்கோடங்களான பல்வேறுபட்ட வசதிகள் அனைத்தும் அண்மையில் காணப்படுகின்றன. செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷன் வழங்கப்படுகிறது. அசைன்மெண்ட்டும் கிடைக்கப்படுகிறது. அடையுங்கள் லட்சங்கந்த சாமி 416-888-8044 ஆஷாபாவில் புத்தமுதிய சிங்கிள் கிராஷ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $623,000 இருந்து சொந்தமாக கொள்ள முடியும். டபுள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 இருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். இந்த விலைகளுக்குள் எச்எஸ்ரீ வேட் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இந்த விலைகளில் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசம், ஏர் கண்டிஷனிங் இலவசம், அனைத்து ஃப்ளோர்களிலும் 9 ஃபுட் சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. அசைன்மெண்ட் வழங்கப்படுகிறது. அலையுங்கள் லட்சகந்த சாமி விவரங்களுக்கு 416-888-8044. 416-888-8044.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் East FM.
1: Ajax Nissan and Infiniti Savings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate finance cheyungal anith trim 2026 Nissan Kicks 0% finance rate 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate peralam 2025 Infiniti QX50 kal 0% finance and lease rate kaathirukkindrana completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam tamilil pesa முகமது லெபி 437-477-7960
2: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்பி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
1: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது கோல்ட் செயின், கோல்ட் பிரேஸ்லெட் அல்லது கோயினில் ஏதாவது ஒன்றை உங்கள் தெரிவில் பெற்றுக் கொள்ளுங்கள். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
6: 416-900-4599.
7: Your favorite music
8: on your favorite station
9: 102.7
10: East FM.

6:47 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். பாபு கேட்டரிங் வழங்கும் சம ஸ்பெஷல் வியாழக்கிழமை ஃப்ரைட் ரைஸ் வித் மங்கோலியன் பீஃப் அல்லது ரால் அல்லது கணவாய் தொக்கு 8.95. வெள்ளிக்கிழமைகளில் மசாலா தோசை சாம்பார் சட்னியுடன் 4.95. 10 தோசை சாம்பல் சாம்பாருடன் 7.45. 5 இட்லி சாம்பார் சட்னியுடன் 3.95. வாழையிலில் திருமண விருந்து 20 வகை உணவுப் பொருட்களுடன் 12.95 மட்டுமே. பாபு கேட்டரிங் உங்களை வரவேற்கின்றது. அந்த தகவல்களோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள். மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்று செல்வது லாவண்யா. இனிமையான வணக்கம் நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
0: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
1: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651.
2: Conditions apply. Ganga Textiles and Fashion வழங்கும் summer sale. காஞ்சிபுரம் சேலைகள் $200 முதல் 4 sarees $100, 5 shalwars $100, saree blouse $5, short top from $5, nightie from $10, men's shirts from $10, invitation காப்புகள், தோடுகள், chains from $5. ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கான ஆடைகளும் பரிசு பொருட்களும் மலிவு விலையில் மார்க்மெண்ட் ஸ்டீல்ஸ் ரெட் பில்டிங்கிலும், 2950 பர்ச்மவுண்ட் ரோட் யூனிட் 5A பர்ச்மவுண்ட் அண்ட் ஃபின்ச்சிலும். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன், 437-213-3332.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
4: ஸ்காம்பரோ மற்றும் மாக்கம் பகுதியில் வாழும் மக்களுக்கு அருகே ஹெல்த் செக் கிளினிக் பெண் குடும்ப மருத்துவர் டாக்டர் சசிதரி ஈசன் தற்பொழுது புதிய நோயாளிகளை ஏற்றுக்கொள்கிறார். வாக் இன் நோயாளிகளும் வரலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் தரமான மருத்துவ சேவைக்கு ஹெல்த் செக் கிளினிக், 2826 ஏ மாக்கம் ரோட், மாக்கம் அண்ட் மேக் நிக்கோல் சந்திப்பில், மெஜஸ்டிக் சிட்டி மாலுக்கு அருகாமையில். ஹெல்த் செக் கிளினிக், 416-446-4000, 416-446-4000.
5: Rhythm 7 Entertainment, Altona Group வழங்கும் தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto.
6: மீனாட்சி மீனாட்சி
5: தேனிசை தென்றல் தேவாவுடன் ஸ்ரீகாந்த் தேவா, மனு, அனுராதா ஸ்ரீராம், வேல்முருகன், பிரியா ஜெர்சன், அஜய் கிருஷ்ணா, ஸ்ருதி சேகர். August 15th சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு 8100 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், மார்க்கம் மெடோவில். தேனிசை தென்றல் தேவா, The Ghana King, live in Toronto. டிக்கெட்டுகள் $50 முதல் July 31 வரை ஏர்லி பேர்ட் சலுகைகள். டிக்கெட்டுகளுக்கு rhythm7ent.com செல்லுங்கள். ஹாட்லைன் 647-600-5297.
7: பிகரிங்கில் ஆனந்த இல்லம் சீனியர் ஹோம், முதியோர் விரும்பும் அனைத்து வசதிகளும் ஒரே இடத்தில். அமைதியான சூழல், ஆரோக்கியமான உணவுகள், யோகா பயிற்சிகள், பொழுதுபோக்கு விளையாட்டுகள், குளிக்க உடை மாற்று உதவி தேவைப்படுவோருக்கு விசேடமான உதவிகள், 24 மணி நேர பாதுகாப்பு, லைசன்ஸ் நர்ஸ் ஆன் கால் 24 hours a day. விவரங்களுக்கு ஜீவிதா 416-939-2224, 416-939-2224,
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
9: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாக செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
10: அவசர பண தேவையா? இதோ உங்களுக்காக ஒரு நற்செய்தி. 35 வருடங்களுக்கு மேலாக விரைவான பணமாற்றம் மற்றும் அடகு சேவைகளின் முன்னோடிகளான தாமோர் நிறுவனத்தினர் இப்போது நகரிலேயே சவால் விடும் மிக குறைந்த அடகு வட்டி வீதத்தை வழங்குகின்றார்கள். மறைமுக கட்டணங்கள் இல்லை, உடனடி பணம், நகைகளுக்கு 100% பாதுகாப்பு. அத்துடன் நீங்கள் எந்த வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பும் போதும் சர்வீஸ் சார்ஜஸும் அறவிடப்பட மாட்டாது. சில்வர் மற்றும் கோல்ட் காயின்ஸ் அண்ட் பாஸை நம்ப முடியாத மிகச்சிறந்த விலையில் தருகின்றார்கள். தாமோர், 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், நியூ டெல்லி டிரை பிளாசா, 905-667-7200.

0: உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
3: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம். இந்த ஏழு மணி ஒன்னே அந்த சூரியன் பிரகாசமா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆராய்ஞ்சு பார்க்கணும்.
3: நாங்க எப்படி எங்களை அந்த கூட்டணியும் அப்படித்தான் ஜீவரஞ்சன். அதாலுமே அப்படித்தான்.
2: அதால சரி, இரண்டு மணி நேரம் நீங்களும் பிரகாசமா இருக்கலாம். தொடர்ந்தும் நீங்கள் இரண்டு மணி நேரம் உங்களுக்கான வலுமான நிகழ்ச்சிகளை தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஊர் ஈவினிங்.
3: ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: முதலாவது மனத்தாத்திலும்
3: இரண்டாவது மனத்தியாளத்தில் வழக்கம் போலவே இன்று வியாழக்கிழமை என்று சொல்லும் பொழுது கலகலப்பு ரிப்போர்ட் நிகழ்ச்சியினூடாக நேர்களை சந்திக்கப் போகிறோம். அதைத் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விடயங்களோடு கம்யூனிட்டி கனெக்ஷன் பகுதியிலும் இணைந்து கொள்ளப் போகிறோம்.
2: இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது நம்ம ஒரு விநியோகம்.

0: ஜிவி பிரகாஷ்குமார் அனிசில் அந்த பாடல் ஒளி தோய்ந்திருக்கிறது. 7:08 எஃப்எம் 102 தசம் ஊடாக அணிந்திருக்கைகள். இந்த பொழுதில் நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைய போகிறோம். எவ்வம் என்ற ஒரு தங்கத்தமிழ் வார்த்தையை கொண்டு வந்திருக்கின்றோம். இதில் துன்பம் துயரம் மனவேதனை குறிக்கும் ஒரு சொல்லாக இருக்கிறது. ஆழ்ந்த துயரத்தையோ உள்ளத்தை வாட்டும் வேதனையோ குறிக்கும் சங்ககால சொல்லாக எவ்வம் இருக்கிறது.
1: குறிப்பாக காதல் பிரிவு, வறுமை அல்லது வாழ்க்கை துன்பங்களை விவரிக்க பயன்பட்ட ஒரு சொல்லாகத்தான் இருக்கின்றது. குறிப்பாக பயன்படுத்தப்பட்ட இந்த நூல்கள் என்று பார்க்கும் பொழுது புறநானூறு, அகநானூறு மற்றும் குறுந்தொகை போன்ற பழமையான நூல்களில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
0: தங்கத்தமிழ் வார்த்தையோடு இணைந்திருந்தீர்கள். கருப்பு ஜூலை நிகழ்வு பற்றி அறிவித்தல். கருப்பு ஜூலை நிகழ்வுகள் எதிர்வரும் ஜூலை மாதம் 25 சனிக்கிழமை மாலை 6 முதல் ஸ்காபரோ சென்டர் கர்காமில் உள்ள அல்பர்ட் கம்பல் ஸ்கொயரில் நடைபெறும் என ஏற்பாளர்கள் அறிவித்துள்ளனர். மேலும் விவரம் அறிய பின்வரும் தொலைபேசி இலக்கங்களை அழைக்கவும். 4374119301 அல்லது 4374119303 அல்லது 6479914217.

0: வித்யாசாகரன் சிறந்த பாடல் ஒளித்தொகிறது. 7:13 102.7 ஊடகம் eastfm.co ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள்.
1: இந்த பொழுதில் நாங்கள் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: வாஷாவாபில் உங்களுக்கான புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை 623,000 டாலர் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பினை இன்றைய நாளில் லக்ஷங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். புதிய வீடுகளை வாங்குகின்ற அனைவருக்கும் 130,000 டாலர் வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு வாஷாவாபில் ஒரு புத்தம் புதிய சிங்கிள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் 623,000 டாலர்ஸிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதே வழியில் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவிலே கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட 729,000 டாலர்ஸிலிருந்தும் 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகளை 755,000 டாலர்ஸிலிருந்து சொந்தமாக கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் 680,000 டாலர்களிலிருந்து இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். HST ரிபேட் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. 2000 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 826,000 டாலர்கள். 2500 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 910,000 டாலர்கள். அதுவேளையில் 3000 ஸ்கொயர் ஃபீட் 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறுபட்ட அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். 2800 ஸ்கொயர் ஃபீட் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளின் ஆரம்ப விலை கூட 943,000 டாலர்களாக இருக்கிறது. லட்சுமந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 ஒரு வருடத்துக்கு மேலான காலம் இருக்கின்றது இந்த வீடுகள் க்ளோசிங் வருவதற்கு. அதே வேளையில் ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அத்தோடு ஆரம்ப விலைக்குள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபுளோரில் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. வாஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. பல்வேறுபட்ட ஷாப்பிங் வசதிகள் என அனைத்துமே அண்மையில் இருக்கின்ற மிகச்சிறந்த லொகேஷன். அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. பேஸ்மெண்ட் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு வழங்கப்படுகிறமை குறிப்பிடத்தக்கது. வாஷாவாவில் புத்தம் புதிய டீடாச் வீடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போன்றீர்கள். HST ரிபேட் அரசாங்கங்களால் வழங்கப்படுகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி ஒரு சிங்கிள் கராஜ் டீடாச் வீட்டினை நீங்கள் வாஷாவாவில் வாஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் 623,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதுவேளையில் டபுள் கிராஜ் டீடாச் வீடுகளை கூட 680,000 டாலர்கள் ஆரம்ப விலையிலிருந்து நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்படுகின்றது. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. அத்தோடு அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் ஆரம்ப விலைக்குள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறமே இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. எனவே நீங்களும் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ கட்டுப்படியான விலையில் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு சிறந்த லொகேஷனில் வாஷாவாவில் கிடைக்கப்படுகிறது. லட்சகந்தசாமி அழைக்கலாம். விவரங்களுக்கு 416-888-8044 416-888-8044

0: கூட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயம் அம்மன் திருவிழா July 31 வெள்ளி முதல் August 19 புதன் வரை நிகழ திருவருள் கூடியுள்ளது. July 31 வெள்ளி கொடியேற்றம், August 9 ஞாயிறு மாலை மாம்பழ திருவிழா, August 11 செவ்வாய் மாலை மஞ்சள் திருவிழா, 13 வியாழன் மாலை வேட்டை திருவிழா, 14 வெள்ளி மாலை சப்பர திருவிழா, August 15 சனிக்கிழமை தேர் திருவிழா, 16 ஞாயிறு தீர்த்தம், 17 திங்கள் மாலை திருக்கல்யாணம், August 18 செவ்வாய் மாலை பூங்காவனம், 19 புதன் வைரவர் மடை. அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர் 416-535-6560.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ தகுந்த இழப்பீடுகளை பெற 6474780144.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்,
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: செப்பரேஷன் அக்ரிமெண்ட், டிவோர்ஸ், சைல்ட் அண்ட் ஸ்பௌசல் சப்போர்ட், கஸ்டடி அடங்கலான ஃபேமிலி லோ சேவைகளையும் வழங்குகிறார்கள். மேலும் சகல விதமான ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரஷா லோ LLP பாரிஸ்டர் and solicitor.
4: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் 35th வருட கோடைக்கால சிறப்பு மலிவு விற்பனை. அனைத்து ஆடை தெரிவுகளும் 75% மலிவு விலைகளில். ஷால்வாஸ் $29.99 முதல், 3 சாரீஸ் $30, காஞ்சிபுரம் சேலைகள் $100 முதல், பட்டு வேட்டி சால்வை $29.99 முதல், இந்தோனேஷியன் ஹாஃப் கவுன் $9.99, பிரீத்தி மிக்ஸ் கிரைண்டர் $129.99, வெட் கிரைண்டர் $199.99. ஜூலை மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த மலிவு விற்பனையில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். யூனிவர்சல் டெக்ஸ்டைல்ஸ், 3031 மார்க்கம் ரோடு, யூனிட் 38, சந்திரமௌலீஸ்வரர் ஆலயம் அருகே. 416-492-7973.
6: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: தேவாவின் இசையில் அந்த பாடல் ஒளி துவங்கியிருக்கிறது. நல்லதா நாலு விஷயத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு விடியலும் நேற்றைய விட சிறந்த மனிதனாக மாற ஒரு புதிய வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம். நேற்று செய்த தவறுகளை நினைத்து வருந்துவதை விட இன்று ஒரு நல்ல பழக்கத்தையோ ஒரு நல்ல முடிவையோ தொடங்குவது வாழ்க்கையை மாற்றும். சிறிய முன்னேற்றம் கூட தினமும் தொடர்ந்தால் மிகப்பெரிய வெற்றியாக மலரும். இதாண்டிய நல்லதனாய் நாலு விஷயத்தோடு நாங்கள் இணைந்திருந்தோம். நேரம் சரியாக 7:30.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் சில்லறை விற்பனை துறை கடந்த மே மாதம் ஒரு வீதத்தால் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வாகன எரிபொருள் விலை உயர்வடைந்தமை இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக உள்ள போதிலும் அதனை தவிர்த்தும் கனடாவின் சில்லறை விற்பனை உறுதியாகியிருந்ததாக வல்லுநர்கள் கூறியுள்ளனர். ஜூன் மாதமும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கனடா மீது அமெரிக்கா விடுக்கும் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் கனடாவின் ஒற்றுமையே மிக முக்கிய பலம் என பிரதமர் மார்க்கானி தெரிவித்துள்ளார். டொனால்டு டிரம்பின் வரி விதிப்புகள் ஆரம்பித்த காலத்தை விட இப்போது கனடா மிகவும் வலுவான நிலையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். கனடா ஒன்றுபட்டு இருக்கும்போது சாதிக்க முடியாத விடயம் எதுவும் இல்லை எனவும் பிரதமர் பெருமிதத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் சர்ச்சைக்குரிய நீட் தேர்வினை ஒழிக்கும் தருணம் இதுவென திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக திமுக வாழ்த்துக்கி நிற்கும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2013 காங்கிரஸ் ஆட்சியில் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டதுடன் அந்த நேரத்தில் காங்கிரசுடன் கூட்டணியில் திமுக இருந்துள்ளது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் நீட் தேர்வுகளை ஒழிப்பதாக திமுக வழங்கிய வாக்குறுதி தற்போதும் விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றது. இலங்கையில் வடக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் கீழ்த்தரமான செயற்பாடுகள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிக்கும் வகையில் உள்ளதாக சபை முதல்வர் பிமல் நரத்நாயக்க சாடியுள்ளார். அர்ச்சனா ராமநாதனுக்கு ஏதேனும் உளவியல் பிரச்சினைகள் இருக்கும் என்றும் அவர் சிகிச்சை பெற்று குணமடைந்து விடுவார் என நம்புவதாலேயே பொறுமையாக உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வான் அலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 விடுமுறை காலத்தை உங்கள் பிள்ளைகள் பயனுள்ள வகையில் செலவிட ஓர் அரிய சந்தர்ப்பம். ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டர் இந்த ஆண்டும் வழங்கும் ஒரு மாத கால இலவச வகுப்புகளில் உங்கள் பிள்ளைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். கிரேட் 1 முதல் 8 வரையிலான மாணவர்கள் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு உள்ளிட்ட பாடங்களை இலவசமாக கற்க உள்ளார்கள். எந்தவித கட்டணங்களோ நிபந்தனைகளோ இல்லை. 416-726-4417. பதிவுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாலும் ஒவ்வொரு வகுப்பிலும் 10 மாணவர்கள் மட்டுமே இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாலும் உங்கள் பதிவுகளுக்கு முந்துங்கள். கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான மேத், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் உள்ளிட்ட பாடங்களுக்கான பதிவுகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417.
1: கோடை வெயிலை Ajax Mitsubishi-யின் ஹாட்டான டீல்களுடன் கொண்டாடுங்கள். 2026 Mitsubishi Outlander PHEV ESCalade Legendary Super All Wheel Drive உடனும் 10-year warranty உடனும் இந்த டவுன் பேமெண்ட் இல்லாமல் வீக்லி $149 பிளஸ் டாக்ஸ் உடனும் 3-year leaseல் பெற்றுக் கொள்ளுங்கள். தமிழ் மக்களுக்கு இந்த மாதம் மாத்திரம் வழங்கப்படும் எக்ஸ்க்ளூசிவ் சலுகையாக 2026 PHEV களுக்கு அப் டு $5,500 ஆஃப், அத்துடன் 10 ஃப்ரீ ஆயில் சேஞ்சர்ஸ். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் உள்ளதால் தவறவிடாதீர்கள். தமிழில் பேச அழையுங்கள். அகமது தம்சேன், 4-3-7-8-6-0-7-0-0-2.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காமின் மிடல் ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
5: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர். 416-821-0462-416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
6: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசைஞானி இளையராஜன் செயல் ராசு குடி திரைப்பட பாடல் ஒளி தோகிறது 7:10
1: இந்த வழியில் நாங்கள் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி தரும் விவரங்களை கேட்டறிய போகிறோம்.
2: ஆஷாவாவில் உங்களுக்கான புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை $623,000 இருந்து சொந்தமாக கொள்ளக்கூடிய மிக முக்கியமான சந்தர்ப்பத்தினை இன்றைய நாளில் லக்ஷங்கந்தசாமி எடுத்து வந்து கொண்டிருக்கின்றார். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை ஆஷாவாவில் ஆஷாவா யூனிவர்சிட்டியிலிருந்து 5 நிமிட தூரத்தில் நீங்கள் $623,000 இவ்வாறு சொந்தமாக கொள்ள முடியும். குறிப்பாக அரசாங்கங்களினால் புதிய வீடுகளை வாங்க அனைவருக்கும் வழங்கப்படுகின்ற $130,000 வரையிலான HS2 ரீபேட்டினை சாதகமாக பயன்படுத்தி இவ்வாறு மிக கட்டுப்படியான விலையில் உங்களுக்கான ஒரு இல்லத்தினையோ ஒரு முதலீட்டினையோ நீங்கள் ஆஷாவாவில் சொந்தமாக கொள்ள முடியும். சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் இவ்வாறு $623,000 உங்களுக்காக பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $729,000 இருந்தும் 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகளை $755,000 இருந்தும் சொந்தமாக கொள்ளலாம். லட்சங்கந்தசாமி அடையுங்கள். விவரங்களுக்கு 416-888-8044. டபுள் கராஜ் டீடாச் வீடுகளை கூட நீங்கள் $680,000 இருந்து இந்த கட்டுமானத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். 2000 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $826,000. $2500 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $910,000. அதேவழியில் 2800 ஸ்கொயர் ஃபீட் அளவினை கொண்டிருக்கின்ற டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் $943,000. 3000 ஸ்கொயர் ஃபீட் 3200 ஸ்கொயர் ஃபீட் என்று சொல்லி பல்வேறு பெற்ற அளவுகளில் நீங்கள் டபுள் கிராஷ் டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆண்டுக்கு மேலாக காலம் இருக்கின்றது இந்த வீடுகளுடைய க்ளோசிங் வருவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றன. ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது. ஆரம்ப விலைக்குள் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. ஆஷாவா யூனிவர்சிட்டிக்கு 5 நிமிட தூரத்தில் அதுபடியில் அனைத்து விதமான வசதிகளுக்கும் அண்மையில் இந்த வீடுகள் கட்டப்பட இருக்கின்றன. அசைன்மெண்ட்டும் வழங்கப்படுகின்றது. அத்துடன் பேஸ்மெண்டில் செப்பரேட் என்ட்ரன்ஸுக்கான ஆப்ஷனும் கிடைக்கப்படுகிற வைக்கப்படத்தக்கது. லட்சங்கந்தசாமி 416-888-8044. ஆஷாவாவில் புத்தம்புதிய சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடு ஒன்றினை நீங்கள் $623,000 ஆரம்ப விலையிலிருந்து சொந்தமாக கொள்ள முடியும். அதுவழியில் டபுள் கராஜ் டீடாச் வீடு ஒன்றினை $680,000 நீங்கள் சொந்தமாக கொள்ள முடியும். HS ரீபேட் உள்ளடக்கப்படுகின்றது. பல்வேறு பட்ட அளவுகளில் உங்களுக்கு தேவையான வகையில் நீங்கள் இந்த டீடாச் வீடுகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப விலைகளுக்குள் அனைத்து அப்ளையன்சஸும் இலவசம், ஏர் கண்டிஷனிங் இலவசமாக வழங்கப்படுகின்றது. ஆரம்ப விலைக்குள் அனைத்து ஃப்ளோர்களிலும் 9-foot சீலிங்கும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அலையங்கொள் லட்சங்கந்தசாமி
0: 7:50 நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கின்ற பொழுது கனடா அமெரிக்கா எல்லையை மையமாக கொண்டு நடைபெற்ற மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் விசாரணையில் சுமார் $139 மில்லியன் மதிப்பிலான 1.7 டன் போதைப்பொருள் மற்றும் பல துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கிறது.
1: இந்த நடவடிக்கையில் பல சட்ட அமலாக்க அமைப்புகள் இணைந்து செயல்பட்டதுடன் பலர் கைது செய்யப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகின்றன. இந்த பறிமுதல் ஒன்டாரியோ மாகாண வரலாற்றிலேயே மிகப்பெரிய போதைப்பொருள் பறிமுதல்களில் ஒன்றாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: இதுவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் கட்டாய தொழிலாளர் நடைமுறைகளை தடுக்க போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற காரணத்தால் கனடா உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகளின் ரக்குமதி பொருட்களுக்கு July 24 to 10-12% வரை புதிய சுங்க வரி விதிப்பதாக அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாயிருக்கிறது.
1: குறிப்பாக கனடாவுக்கு 10% சுங்க வரி விதிக்கப்பட்டதுடன் இயந்திரங்கள், மரப்பொருட்கள், ரசாயன பொருட்கள் மற்றும் சில உற்பத்தி பொருட்கள் பாதிக்கப்படலாம் என்றும் குறிப்பிடப்பட்டது. அதேவேளை எண்ணெய், இயற்கை எரிவாயு, உரங்கள் மற்றும் USMCA ஒப்பந்தத்தின் கீழ் வரும் பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலளித்த கனடா பிரதமர் மாக்ரான் என்ன சொல்லியிருக்காரண்டா, நாட்டின் நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்.
0: இதேவேளை இந்தியாவில் மருத்துவ படிப்புக்கான நுழைவு தேர்வு உணாத்தால் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து 1000க்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி அமைச்சர் தர்மேந்திரா பிரதான் பதவியிலக வேண்டும் என்றும் தேர்வு முறையில் முழுமையான சீர்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் கூட தெரிவிக்கின்றன.
1: பிரதமர் நரேந்திர மோடி மோடி வினாத்தால் கசிவு வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தாலும் போராட்டக்காரர்கள் அதை போதுமான நடவடிக்கையாக ஏற்க மறுத்திருக்கின்றார்கள். போராட்டம் நாடு முழுவதும் பரவி வருவதால் டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது.
0: இது முதன்மை மூன்றோடு நாங்கள் இணைந்திருந்தோம். 7:52 நிமிடம்.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரவ் குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார், 6479826476 6479826476. Novinger Insurance Corporation.
6: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-90
7: உங்கள் அபிமான டேஸ்ட் ஆஃப் தமிழ் இம்முறையும் 8th ஆண்டில் உங்களை சந்திக்கின்றது. ஆகஸ்ட் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு மோனிசேரம் பின் சந்திப்பில் ஸ்காப்ரோ முற்றவழியில் ஏராளமான வணிகச் சாவடிகள், உணவுச் சாவடிகள், சிறுவர் விளையாட்டுகள், கலை நிகழ்ச்சிகள் என்பவற்றோடு 2 சூப்பர் சிங்கர் புகழ் பின்னணி பாடகர்கள் சத்யபிரகாஷ், பிரியங்கா, கனேடிய தென்னிந்திய கலைஞர்